நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 சேஷ்ட மாதம் 12 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 19 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2 தேதி செவ்வாய்க்கிழமை. விவித் பாரதி தமிழகம் 102.3 இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:59. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 செய்திச் சுருக்கம். நேரம் 6:00.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சு நடத்தினார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்கார் தொழிற்சாலை பகுதியில் மாநில அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி புனித அந்தோனியார் ஆண்டு திருவிழாவையொட்டி மேல்நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில், சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும், மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் ஓட்டுநர் உயிரிழந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் பப்பார்கர், தாய்லாந்தின் பேண்டர் ஆட்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிலையத்து நேரம் 6:03. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.

அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்பிக்கையோடு கும்பிடும் பக்தர்களுக்கு நன்மைகளை அளித்தரும் தும்பிக்கை.

அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்பிக்கையோடு கும்பிடும் பக்தர்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரும் தும்பிக்கை கணபதியின் அருளோடு இந்த இனிய பயணத்தை தொடங்குவோம். இணைந்திருங்கள். இது 102.3 வத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் அருள்மணி மாலை.

102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை எல்லாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. காலை பொழுதை கந்தனின் அருளோடு, கவலை தீர்க்கும் கதிர்வேலனின் பாடல்களோடு இந்த பக்தி பயணத்தை தொடர்போம். சுஜாதா அவர்கள் பாடலை பாடியிருக்கிறார். இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் அருள்மணி மாலை.

மங்களங்கள் யாவும் தரும் மயிலை ஈசனின் அருளோடு இன்றைய விடியல் அனைவருக்கும் இனிய விடியலாக அமையட்டும். இணைந்திருங்கள், இது பவத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் அருள்மணி மாலை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருக்கிறார் கி. வீரமணி.

நிலையத்தின் நேரம் 6:20. 102.3 வத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் எஸ் ஜானகி. கீதை சொன்ன கண்ணனின் பாதார பிந்தங்களை வணங்கி இந்த இனிய காலை பொழுதை உற்சாகத்தோடு தொடங்குவோம். இணைந்திருங்கள், இது பத் பாரதி தமிழ் பண்பலை. 102.3 பத் பாரதி வழங்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சி.

102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அம்மன் அருள் உங்கள் இல்லங்களிலும் மனங்களிலும் என்றும் நிறைந்திருக்கட்டும். இதோ அன்னை மீனாட்சியை போற்றும் அற்புதமான பக்தி பாடல்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசீலா. இணைந்திருங்கள், இது 102.3 வத் பாரதி வழங்கும் அருள்மணி மாலை.

0: நிறைவு பெற்றது அருள்மணி மாலை நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேண்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது வர்த்தகம், அரிய வகை மண், சுகாதார நலன், போக்குவரத்து, பாரம்பரிய சின்னங்களை புதுப்பித்தல், திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். கடல்சார் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த இதர துறைகளில் இணைந்து செயல்படுவதென இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, இந்தோ பசிபிக் கொள்கை ஆகியவற்றில் மியான்மர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மியான்மர் அதிபருடன் தாம் ஆக்கப்பூர்வமான முறையில் பேச்சு நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தமது முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை அவர் தேர்ந்தெடுத்திருப்பது இந்தியாவுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்று கூறியுள்ளார். புத்தகயாவில் பகவான் புத்தரின் ஆசியுடன் அவர் தமது பயணத்தை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே அனைத்து அம்சங்களையும் தாங்கள் ஆய்வு செய்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லி வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தாக்குதலுக்கு உள்ளாகி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அவர் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர நீதியரசர் திரு கே என் பாஷா குழு அளித்துள்ள அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு வன்னியரசு குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் இல்லத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு விஸ்வநாத்

0: பிரபாகரனுடன் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். பின்னர் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள வேந்தர் துணைவேந்தர் பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். விருதுநகரில் அரசு கலைக்கல்லூரி தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பருத்தி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதற்கு தொழில்துறையினர் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பருத்தி பற்றாக்குறை தவிர்க்கப்படும் என்றும் விலை குறையும் என்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பஞ்சு விலையேற்றத்தை தடுக்க நாங்கள் ஒரு குழுவாக டெல்லி சென்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு முருகன் அவர்கள் மூலம், விவசாயத்துறை அமைச்சர், ஜவுளித்துறை அமைச்சர், வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களையும் தொடர்பு கொண்டு இறக்குமதி செய்கின்ற பஞ்சுக்குண்டான வரியை நீக்கும்படி கேட்டிருந்தோம். அவர்கள் எங்கள் கோரிக்கையை தயவுடன் ஏற்று ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரையை 11% வரி விதிப்பை குறைத்துள்ளார்கள். இதன் காரணமாக இறக்குமதி பஞ்சு கிடைக்கும். இது இப்படி கிடைக்கும் போது பஞ்சு பற்றாக்குறை தவிர்க்கப்படும், பஞ்சு விலை குறையும். இது எங்கள் ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கும் ஆயத்த ஆடை உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் ஒரு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: தமிழகத்தின் நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா லாவோஸ் கூட்டு ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக லாவோஸ் துணை பிரதமர் திரு தோங் சவான் போம் விகானே புதுதில்லி வந்தடைந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டுமென்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டுமென்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும், மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல் குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோயில் மகா கருட சேவை பிரமோற்சவ தேர் திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி புனித அந்தோணியார் ஆண்டு திருவிழாவை ஒட்டி மேல் நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க் செபென், ரஷ்யாவின் கிரில் ஃபிலரெட்டோ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி

பெற்றுள்ளனர். ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்கிலும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேண்டரோச்சன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நம்ம தெரிஞ்சுக்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 தமிழில் செய்திகள். காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, 11, மாலை 4 மற்றும் 5 மணிக்கு செய்தி சுருக்கம் இடம்பெறும். காலை 8:00 உங்கள் விருப்பம் கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களின் தொகுப்பு இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். 9:00 கலக்கல் அரங்கம், 10:00 என் கேள்விக்கு என்ன பதில். 11:00 என்றும் இனியவை,

என்றும் இனிய நிகழ்ச்சியில் 1950, 60, 70களில் வெளியான தமிழ் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு இடம்பெறும். பிற்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் 1980, 90களில் இடம்பெற்ற தமிழ் திரைப்பட பாடல்களின் தொகுப்பை கேட்கலாம். பிற்பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் செல்வமும் தானியமும் வேளாண் திட்டம் குறித்து தகவல்கள் இடம்பெறும். 3 மணிக்கு வர்ணஜாலம். 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 5:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 5:10 பூந்தென்றல். 6:00 பக்தி மாலை. 6:30 மாநில செய்திகள். 6:40 என் விருப்பம். 7:00 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 7:25 திரைகானம். 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பயணமும் பாட்டும் பயணமும். 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கட்சிக்கோ சுவாமிநாதன்.

ரத்தன் அவர்கள். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நீ கோரினால். 9:00 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கிரன் அவர்கள். இரவு 9:15 என் இனிய பொன்னிலாவே. 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. 11:00 மனசு மயங்கும். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இடம்பெறும் வரைக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீங்க.

0: தி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி ரெண்டு புள்ளி மூன்று பத் பாரதி தமிழ் பண்பலையில் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நாம இணைய போறோம்.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டுகள்லாம் வந்துக்கிட்டு வரப்போகுது, ஸோ கேட்டு இணைந்திருங்கள். ஸோ நிகழ்ச்சியோட மொதல் பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, எல்லாமே அழகு தானேங்க. ஸோ அதுதான் எனக்கு பிடிச்ச, ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க, ஏன்னா எல்லாமே அழகு தானே. ஸோ முதல் பாடல் சைவம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க உத்ரா உன்னிகிருஷ்ணன், நா முத்துக்குமாரோட வரிகளில், ஜி பி பிரகாஷ்குமாரோட இசையில. பாடல் இது உங்களுக்காக, காற்றலிகள்.

7:40 கடந்து போயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில நாம இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில தொடரும் பாடல் மல்லி. மல்லினா யாருக்கு தாங்க பிடிக்காது, இங்கேயும் ஒரு மல்லி இருக்கு. என்ன அப்படின்றத பாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணச்சந்தர் ஸ்வர்ணலதா குழுவினர் பாடிய பாடல் பழனி பாரதியோட வரிகள்ல மேட்டுக்குடி திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: 102.3 FM.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி ரெண்டு புலி மூணு பாத்துக்கு தான் புள்ளி மூணு பாட்டுக்கு இதான் டான்னு.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த மியான்மர் அதிபர் திரு யூமின் ஆங்குடன் உரையாடிய போது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் 100ஆண்டுகால கலாச்சார நாகரிக உறவுகளை பகிர்ந்து கொள்வதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பரஸ்பரம் புரிந்துணர்வு மற்றும் நட்புறவு என்ற வலுவான அடித்தளத்தில் அமைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசியாவிற்கான இந்தியாவின் நுழைவாயிலாக மியான்மர் திகழ்கிறது என்று அவர் கூறினார். மியான்மர் அதிபராக பொறுப்பேற்றுள்ள திரு யூமின் ஆங்கிற்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்தார். மியான்மர் அரசுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஆதரவு அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மருந்து உற்பத்தி, இயந்திரங்கள், வேளாண் பொருட்கள் போன்ற துறைகளில் இந்தியா மியான்மர் இடையேயான வர்த்தக உறவு விரிவடைந்துள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தேம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதேந்திரா மாஞ்சியை சந்தித்து பேசினர். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டறிவது குறித்து விவாதிக்கப்பட்டது. நிதி அணுகலை மேம்படுத்துதல், நிறுவனங்களை முறைப்படுத்துவதை ஊக்குவித்தல், டிஜிட்டல் மயமாக்கலை விரைவுபடுத்துதல், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை மேம்பாட்டில் தொழில் முனைவை வலுப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவை குறித்தும் திரு ஜிதேந்திரா மாஞ்சியுடன் தென்னாப்பிரிக்க பிரதிநிதிகள் விவாதித்தனர். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 1.3% அதிகம் என்றும் அது கூறியுள்ளது. இரும்பு தாது, எஃகு, உரங்கள் ஆகிய சரக்குகள் அதிக அளவில் கையாளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே கடந்த மாதம் 61 கோடி பேர் ரயில்களில் பயணம் செய்துள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் 59 கோடி பேர் பயணம் செய்ததாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான திரு ரிச்சர்ட் மேர்லஸ் புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர், பிராந்திய மேம்பாடு, இந்தோ பசிபிக் மற்றும் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய துணை பிரதமருடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் உத்தரப்பிரதேச பாலங்கள் கட்டுமான வாரியத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இக்குழுக்கள் 6 பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தால் அமைக்கப்பட்டுள்ள 3 பேர் கொண்ட குழு இச்சம்பவம் தொடர்பாக நிர்வாக, தொழில்நுட்ப மற்றும் நடைமுறை அம்சங்களை ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச பால கட்டுமான வாரியம் அமைத்துள்ள 3 பேர் கொண்ட மற்றொரு குழு இடிந்து விழுந்த பாலத்தின் கட்டுமான தரம், வடிவமைப்பு, கட்டுமான பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 120

0: 45 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத் தலைவர் திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மதிப்பு 73,890 கோடி ரூபாய் என்றும், இதுவரை இல்லாத வகையில் அதிக அளவில் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் தொடர்ந்து அதிக அளவில் இந்தியாவிலிருந்து கடல் உணவுகளை இறக்குமதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதில் இறால் ஏற்றுமதியின் மூலம் மட்டும் அதிகபட்சமாக 49,000 கோடி ரூபாய்க்கும் மேலான வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக திரு ஜவஹர் கூறினார். புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், எரிபொருள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும், எந்தவித இடையூறுமின்றி புதுச்சேரியில் அது விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே நுகர்வோர் பற்றாக்குறை தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லியில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிரான கூட்டு தேடுதல் நடவடிக்கை நேற்று 10வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றது. இதர பாதுகாப்பு அமைப்புடன் இணைந்து ராணுவம் இந்த கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. அவர்களுடைய மறைவிடங்களை கண்டறியவும் அடர்ந்த காட்டுப்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பதற்றமான எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எல்லைக்கோட்டுப் பகுதியில் உயர் ராணுவ தளபதி ஒருவர் அங்குள்ள பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்துள்ளார். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அபாஸ் அரகாட்சி, லெபனான் உட்பட அனைத்து பகுதிகளிலும் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், அதை மீறுவது அனைத்து ஒப்பந்தத்தையும் மீறுவதாகும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஆதரவு ஹெஸ்புல்லா அமைப்பினரின் தாக்குதலுக்கு பதிலடியாக பெய்ரூட்டில் கடும் தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறியிருந்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டரோட்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க் செபென் ரஷ்யாவின் கிரில் ஃபிலரோட்டோவ் இணையை வென்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்குகிறது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் ஜப்பானின் யூஷி தனாகாவையும், மற்றொரு இந்திய வீரர் ரக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபர்கானையும் எதிர்கொள்கின்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் பி சிந்து தாய்லாந்தின் பூசானனையும், மற்றொரு இந்திய வீராங்கனை மால்விகா பன்சோ தாய்லாந்தின் சோச்சுவாங்கையும் எதிர்கொள்கின்றனர். ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரீஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது.

உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க இரண்டு தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஏழு மணி 26 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இன்றைய ஃபேஸ்புக் கொஸ்டின் என்ன அப்படின்னா, 11 நூற்றாண்டைச் சேர்ந்த சோயர் காலத்து செப்பேடுகள் எந்த நாட்டிலிருந்து மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது? ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் முகநூல் பக்கத்துக்கு போங்க, உங்களுடைய கருத்துக்களை ஆன்சரை தெரிவிங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருக்காங்க மனோஜ் சித்ரா. எழுதியிருக்காரு வாலியோட வரிகளில், இளையராஜாவின் இசையில், வீரா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: மணி 32 ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக்கில் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். அது என்னென்னா, 11 நூற்றாண்டைச் சேர்ந்த சோயர் காலத்து செப்பேடுகள் எந்த நாட்டிலிருந்து மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது? நிறைய நேயர்கள் வந்து கரெக்டான ஆன்சரை சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும் அப்படின்னா விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூல் பக்கத்துக்கு போயிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை பாடியிருக்காங்க மனோ மற்றும் குழுவினர். பழனி பாரதியோட வரிகளில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஒரு இனிமையான பாட்டை கேட்டு முடிச்சிங்க. நேரம் 7:38 ஆயிட்டு இருக்கு. நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக் குவஸ்டினா என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, 11 சேர்ந்த சோயர் காலத்து செப்பேடுகள் எந்த நாட்டிலிருந்து மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. நிறைய நேயர்கள் கரெக்டான ஆன்சரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றத நிகழ்ச்சியோட இறுதியில் நாம் சொல்லுவோம்.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

7:41 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்ஷா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்குங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: எஸ், ஹூ இஸ் இட்?
3: டான்.
4: 102.3 பாட்டுக்கு டான்.
5: நிலையத்தின் நேரம் 7:53 ஆகிட்டு இருக்கு. முகநூல் பக்கத்தில் நாம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். என்ன கொஸ்டின் அப்படின்னா, 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோயர் காலத்து செப்பேடுகள் எந்த நாட்டிலிருந்து மீண்டும் கொண்டு வரப்பட்டிருந்தது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய நேயர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க, சரியான விடையும் சொல்லியிருக்காங்க. அவங்க அனைவருக்கும் நன்றிகளை சொல்லிடலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகள். ஸோ இந்த எந்த செப்பேடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது ஏன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூட அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார். அதில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த செப்பேடுகள் வந்து 21 தகடுகளாகவும் பெரிய தகடுகளாகவும் 3 சிறிய தகடுகளாகவும் கொண்டதாக இருந்துச்சு. இது வந்து முதலாம் ராஜராஜ சோழன் அளித்த வாழ்மொழி உத்தரவை அவரோட மகனான முதலாம் ராஜேந்திர சோழன் உறுதி செய்ததை குறிக்கிறது. அது நாகப்பட்டினத்தில் உள்ள பௌத்த மடாலயத்திற்கு நிலம் தானமாக வழங்கப்பட்ட தகவல் இந்த செப்பேடில் இடம்பெற்றிருக்கு. இவை வந்து டச்சு ஆட்சியின் பொழுது நெதர்லாந்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது. 1862 முதல் லைடன் பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. நீண்ட தூதரக பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நெதர்லாந்து பயணத்தின் போது இந்த செப்பேடுகள் அதிகாரபூர்வமாக இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. முகநூல் பக்கத்தில் கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியோட நிறைவு பாடல், கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியோட குரலில் கங்கை அவரோட வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். 102.3 பத்து

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தேம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி புனித அந்தோனியார் ஆண்டு திருவிழாவை ஒட்டி மேல்நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். கடந்த மே மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் 8:03.

8:03 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் கேட்க நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. ரொம்ப சூப்பரா இந்த நாள்ல நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இன்னைக்கு நாள் முழுவதும் உங்க கூட எப்பவுமே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இன்பமும் நிறைஞ்சிருக்கட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட இன்னைக்கு உங்கள் விருப்பத்தை ஆரம்பிச்சிடலாம். நிறைய நேயர்கள் பாடல்களை விரும்பி கேட்டிருக்கீங்க. முதல் பாடல் உங்களுக்காக வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி, ராஜேந்திரன், கஜலட்சுமி, பெண்ணாடம், சரவணராஜ், கொள்ளிடம், காமராஜ், இந்திராணி, தேனி மாவட்டம், ஆண்டிப்பட்டி, செந்தில் குமரன், இவங்க எல்லாரோட விருப்பமாக ஜில்லா படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. பாட்டை கேளுங்கள்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

8:10 கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்பம் இளையான்குடி இக்பால், சித்திக் கதீஜா, அப்துல் மஜீத், ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, டிநகர் விஜய பார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக் கார்த்திக், ஜெயலக்ஷ்மி பார்த்த சாரதி, வேளச்சேரி வேல்முருகன், மாலதி ஆதித்யா, திருமலிசை, ஜெகநாதபுரம், சுவாதி, நவீன்குமார், காட்டுப்பாக்கம், இலக்கியா, காவ்யா, எழில், ஓவியா, வீரபாண்டி, ராணி, செந்தில்குமார், மணலூர், பேட்டை, ராஜேஸ்வரி, லக்ஷ்மி, காயத்ரி, விஸ்வநாதன், குப்பமால், வேலாயுதம், திருமல்லிசை மார்க்கெட், கீர்த்திஸ்வரன், கிருத்திகா, இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற பாடல் தலைவன் தலைவி படத்திலிருந்து.

கோடம்பாக்கம் ரமாதேவி, சென்னை புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், ஆர்கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கரக்குப்பம் பூமொழி கஜேந்திரன், பெரிய வளையம் ரவிச்சந்திரன், சாந்தி பிரபாகரன், தங்கச்சாமி சரவணன், மதுரை கைத்தறி நகர் மகாலிங்கம், சுமதி ரமேஷ், பாபு மணிமாலா, மணிகண்டன், துர்காதேவி.

நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

8:20 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்பம் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு சரஸ்வதி பாலமுருகன் ஐயப்பாக்கம் அப்பட்னா நகர் மூர்த்தி கமலா பாலாஜி பூபதி செண்டுமல்லி குண்டுமல்லி பெருமாள் வேடியம்மாள் ஜித்தின் தர்சன் மலையம்பாக்கம் வெங்கடேசன் குன்றத்தூர் பெரியார் நகர் முருகேசன் தேவி ஆறுமுகம் சுதா விழுப்புரம் ஈஸ்வரி மகள் பத்மா லக்ஷ்மி இவங்க எல்லாரோட விருப்பமாக நீங்கள் கேட்க போகிறீங்க லப்பர் பந்து படத்துலேருந்து அடுத்த பாடல்

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க. குரோம்பேட்டை சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, ஆர்த்தி, வருண், மயிலாப்பூர் பட்டாபி.

ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், வேலூர் ராமநாயக்கன் பாளையம், பஷீர் அகமது, தமன்னா, நிலு, ஃபாத்திமா, நிகாதா பஷு, வேலூர், கே கே நகர், ஷானு, பாபு, தங்கமணி, தனவேல், வடபழனி, செல்வம், செண்பகம், காசிக்கோட்டை, ஆரியன், ஜானி பூந்தோட்டம், நூருலா, ரஷ்யாபி, மிஜுமா, ஆரன் பாளையம், ஹரீம், பாஷா, ஷம்மு, ஜே ஜே நகர், முஸ்தபா, அப்பாஸ், இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போறீங்க டியூட் படத்துல இருந்து அடுத்த பாடல்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:30.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. பரமக்குடி அலங்கராஜ், அந்தோனி மெர்சி ஜெர்லின், திருநெல்வேலி சந்திப்பு எஸ் வி ஜானகிராமன் அந்தோனி, சாத்தான்குளம் எம் எஸ் மயில் உக்கிரன், கோட்டை மணி பாப்பாக்குடி.

மணலி பெரியச்சேக்காடு ஜெயக்குமார், புவனா, சூளை மனோகரன், ரீச்சா, விக்னேஷ், வினித், விவேக், ஏவிஎம் அவென்யூ, கோபி கிருஷ்ணா, திவாகரன், புரசை, ஏமி தெரு, அன்னை இல்லம், அக்ஷயா, விக்னேஷ், விவேக், வினித், திருவள்ளூர், கடகம்பத்தூர், விஜயகுமாரி, கஜேந்திரன், கேரளம், வடகரா, குறிக்கலாட், நளினி, பாஸ்கரன், குன்னுமக்கரை, கீதாபாலன்.

காஞ்சிபுரம் தாயார் குளம் திரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி இவங்க எல்லாரோட விருப்பமாக நீங்கள் கேட்க போகிறீங்க புகழ் படத்துலேருந்து அடுத்த பாடல்.

கோலாகல ஆரம்பம் நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த்

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எட்டு மணி 41 நிமிஷம் ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இனி உங்கள் விருப்பத்தில் நீங்கள் கேட்க போகிற அடுத்த பாடல் தங்கமகன் படத்திலிருந்து. திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷமிதா, பவித், யுகதீரன், நாற்றம்பள்ளி வேடப்பட்டு, சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி, குண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை, சந்திரமோகன், நிர்மலா, மோனிஸ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம், அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு, பத்மா, ஆற்காடு, சாத்தூர், ரமேஷ், ஈஸ்வரி, தர்மபுரி, குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு, அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காறுபேட்டை, சுரேந்தர், இந்திரா, இவங்க எல்லாரோட விருப்பமா தங்கமகன் படத்திலிருந்து பாடல்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடல் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம் அப்சரா நீலமேகம் சிறுவச்சேரி சிவாஜி சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ் மாதவரமுடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் தனலக்ஸ்மி எழிலரசன் மிதுனாஸ்ரீ மிதுனன் அனிதா எழிலவன் பொழிலவன் அழகவன் சாய் தருணாஸ்ரீ தர்ஷன் மாதவரம் வாவூசி தெரு ஓவியா பொன்னோவியம் அழகோவியம் எழிலோவியம் சுகுதேவ் மித்ரா ஸ்ரீ மித்ரன் மாதவரம் மதனகுமாரி விநாயகம் ரமணி ஜேசுபாதம் இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போறீங்க மாறன் படத்துல இருந்து அடுத்த பாடல்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். அடுத்த பாடல் எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி ராஃபி, காதர் ஷமித், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபசுன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம், பிரதோஷ், சாயின்ஷா, ஷேக் ஷயாத், ரிஸ்வான், சம்யா பானு, திருச்சி கருமண்டபம், வேலாயுதம், திரவியமலர், சந்துரு, துர்கா தேவி, தன்விக், விஸ்வா, பெரவள்ளூர், கே கஜேந்திரன் மற்றும் குடும்பத்தினர். இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போறீங்க தங்கலான் படத்துல இருந்து அடுத்த பாடல்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது உங்கள் விருப்பம். திருமல்லிசை ஜெகநாதபுரம் சுவாதி நவீன்குமார், காட்டுப்பாக்கம் இலக்கிய காவியா எழில் ஓவியா, வீரபாண்டி ராணி செந்தில்குமார், மணலூர் பேட்டை ராஜேஸ்வரி லக்ஷ்மி காயத்ரி விஸ்வநாதன், குப்பம்மாள் வேலாயுதம், திருமல்லிசை மார்க்கெட் கீர்த்திஸ்வரன் பிரித்திகா, இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்கள் கேட்க போகிற பாடல் தலைவர் தம்பி படத்திலிருந்து.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
2: நிறைவு பெற்றது உங்கள் விருப்பம்.
3: உங்கள் விருப்பம்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய

அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தேம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். தெலுங்கானா உருவான தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 15 வரை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9:02.
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
1: ஒன்பது மணி 2 ஆயிடுச்சு. கலக்கல் அரங்கம் கேட்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. கலக்கல் அரங்கம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன நடக்க போகுது, இன்னைக்கு ஸ்டுடியோல நம்ம என்ன குவிஸ் சம்பந்தமான விஷயங்கள் வரப்போகுது, நம்ம எல்லாரும் கண்டுபிடிப்போமா, அதுக்கான பாடல் நமக்கு பரிசா கிடைக்குமா அப்படின்னலாம் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் கலக்கல் அரங்கத்துல அப்படின்னு சொன்னா, சில கேள்விகள் கொடுப்பேன், அதாவது குறிப்புகள் கொடுத்துருவேன். அந்த குறிப்புகள் எல்லாம் ஒரு படத்தை மையமாக வச்சுருக்கோம். அந்த படத்தை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். வேறு ஒன்றுமே இல்லைங்க. சிம்பிளாக கொடுக்க போகிற குறிப்புகளை வச்சே படத்தோட பேர் அதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. குறிப்பு அப்படின்னு சொன்ன உடனே படத்தோட இயக்குனராக இருக்கலாம், அந்த படத்தில் படம் வெளிவந்த வருஷம் இடம்பெறலாம், அதே நேரத்தில் படத்தோட ஆக்டர் அவங்க யார், அந்த படத்தில் ஹீரோ அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்புகள் இருக்கும், அதை வச்சு நீங்கள் படம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க. கலக்கல் அரங்கத்தில் இதுதான். நீங்கள் தொட வேண்டிய தொலைபேசி எண்களை நான் சொல்லிடுறேன். 044-295-2 இந்த எண்ணுக்கு முயற்சி எடுக்கலாம். இன்னொரு 2838-9871 இந்த 2 எண்களுக்கும் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். இணைப்பில் வர்ற நேயர்களுக்கு பரிசா அவங்க அந்த சரியான பதிலை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாட்டையும் நம்ம கொடுத்துடலாம். விவித் பாரதி தமிழ் FM 102.3 இது கலக்கல் அரங்கம்.

0: ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் சித்தாரா கிருஷ்ணகுமார் பாடின பாடல் கேட்டிங்க. யூத் படத்திலிருந்து 9:07 கடந்து போயிட்டுருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம்.
1: 102.3
0: கலக்கல் அரங்கத்துல நம்ம சந்திக்க போற முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ஸ்ரீராமன் பேசுறேன். உங்கள்கிட்ட பேசுறதே கால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: நன்றிங்க. உங்ககிட்ட பேசுறதுல
2: இரண்டாம் பட்சம் பண்றது ஒரு பெரிய விஷயம் தான், சேலஞ்ச்.
0: நிச்சயமா, அதாவது இதுக்கு முயற்சி எடுக்கிறீங்கல்ல, அதுவே ஒரு பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும்.
2: ஆமா மேடம், இது ஒரு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் மாதிரி நல்லா இருக்கு மேடம். நீங்க பண்றதுலாம் சூசியா இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு.
0: ஆமா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த எவ்வளோ தூரம் நமக்கு வந்து ஒரு அழுத்தம் இருக்கு வாழ்க்கையில, அதை எல்லாத்தையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ற மாதிரி.
2: வயசானாலும் கேட்பான் பாரு, காலையில ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க, எதையோ நோக்கி ஃபாஸ்ட் லைஃப்ல போயிட்டு இருக்கோம், அதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு சேஞ்ச் ஆஃப் தன் மைண்டுக்கு ஒரு டைவர்ஷன் கொடுக்கணும், அதுதான் நல்லது.
0: சூப்பர், கரெக்ட். இப்ப நம்ம கேள்விக்கு போயிடலாம். இது வந்து ஒரு படத்தோட பேர் தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க இன்னைக்கு கலக்கல் அரங்கம் முழுக்க தான் இருக்க போது. படத்தோட பெயருக்கான சின்ன சின்ன குறிப்பு, வருஷம் வந்து 1995, ரவிக்குமார், கே.எஸ். ரவிக்குமார் இயக்குனர், ரஜினிகாந்த், இவங்க மூணு பேரையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த படம் கிடைச்சிடும்.
2: அது வந்து ஒரு படம் வருது,
0: படத்தோட பேரு தான் இங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம்.
3: சொல்லுங்க
0: சார், படத்தோட பேரை கண்டுபிடிச்சிடலாமா நீங்க?
3: முத்து, முத்து, முத்து.
0: சூப்பருங்க. முத்து அப்படிங்கறதுதான் படம். உங்களுக்காக பரிசா ஒரு பாடல் கொடுத்துலாம். நன்றி,
3: நன்றி.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. 1995 கே.எஸ். ரவிக்குமார், ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னேன், இவ இந்த மூணு குழுவையும் நீங்க வந்து சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த படத்தோட பேர் கிடைச்சிடும்னு ரொம்ப அருமையா புகழேந்தி கண்டுபிடிச்சிட்டாரு முத்து அப்படின்னு சொல்லி. முத்துங்கிறது தான் சரியான பதில். இது இந்த திரைப்படம் ஒரு பிளாக் பஸ்டர் இல்லையா? முத்து படத்தை யார் மறந்துருப்போன்னு சொல்லுங்க. இந்த படம் வெளியானது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது, வசூல் சாதனையும் படைச்ச படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் தான் அந்த குழுவுக்கான பதிலாக இருக்குது. அடுத்ததாக உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேளுங்க. பாட்டுக்கு அப்புறம் கலக்கல் அரங்கத்தில் அடுத்த கேள்விக்கு போகலாம். பராசக்தி படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது, சியான் ரோல்டன் தி பாடின பாடல்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு. விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. கலக்கல் அரங்கத்துல அடுத்ததா சந்திக்க போற நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: மாலினி தேவிமா, உங்களுக்கான குழு கொடுத்துறேன்.
2: ஆ, கொடுங்க.
0: சங்கர்

பிரம்மாண்டம் பிரசாந்த். சூப்பருங்க, ஒரே ஒரே அடியில் அடிச்சிட்டிங்க. நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு. கலக்கல் அரங்கம் கேட்டுட்ருக்கீங்க. சங்கர் இயக்கின படம் பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னாலே அவருடைய திரைப்படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக எடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் பிரசாந்தோட சேர்ந்து அந்த படம் இயக்கி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஜீன்ஸ் திரைப்படம். சினிமா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம்தான். அப்பப்போ பார்க்குறோம் திரைப்படங்களை, அப்போ பார்த்துட்டு பிரமிச்சு போயிடும். சில படங்கள்லாம் எப்படி எடுக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலக்கல் அரங்கத்தில் இன்றைக்கி இந்த சின்ன சின்ன குறிப்புகளை வச்சுட்டு நீங்கள் அந்த படத்தோட பேரை கண்டுபிடிங்க, பார்க்கலாம். இதுதான் உங்கள் எல்லாருக்காகவும் அடுத்ததாக வரப்போகிற பாடல், டியர் ராதி படத்துலேருந்து.

0: அதாவது பிசியிடம் செல்லுங்கள், அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
4: கடந்த 6 வருஷத்தில் PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
5: But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAD 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcad.edcin.co.in and take the first step toward the blue.
6: 102.3 5 2 1
7: 9:23 கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
7: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
8: பெரும்பாக்கம் வனஜா.
7: பெரும்பாக்கத்துல இருந்து வனஜாமா. என்ன, காலைல சாப்பாடு எல்லாம் முடிஞ்சுதா?
8: முடிஞ்சு மேடம். நீங்க
7: சாப்பிட்டேன். நீங்க தெம்பா இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. குழுவை கொடுத்துறேன், படத்தை கண்டுபிடிச்சிருங்க சரியா? அஜித், 1999, SJ சூர்யா. வாலி, வேற என்ன சொல்றது? சூப்பர் ஹிட் படம் இல்லையா? சொல்லுங்க. SJ சூர்யா இயக்கின அந்த அந்த படம் அஜித் குமாருக்கு ஒரு மிகப்பெரிய முகவரியா இருந்தது, அடையாளத்தையும் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இல்ல, செம்மையா நடிச்சிருப்பாரு. இரட்டை வேடத்துல இப்படி நடிக்க முடியுமா அப்படின்னு, ஒரு அப்பாவி கேரக்டர் இன்னொரு கேரக்டர் இல்ல, அப்படி மாறி மாறி நடிக்கும் போது ஒரு பெரிய ட்ரீட்டையே திரைப்படத்துல கொடுத்திருந்தாங்க. நன்றி வனஜாமா, சூப்பராக
8: நன்றி.
7: பெரும்பாக்கத்துல இருந்து வனஜா, ரொம்ப சரியா வாலி அப்படின்னு படத்தோட பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம் தான் இன்னைக்கு கலக்கல் அரங்கத்துல. கொடுக்குற குறிப்புகள்ல இருந்து படத்தோட பேரை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. கலக்கல் அரங்கம் தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. அடுத்ததா உங்களுக்காக காளிதாஸ் படத்துல இருந்து பாடல்.

கேளுங்க. கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம். அடுத்த நேர் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நந்திபாக்கம் கோபாலகிருஷ்ணன் பேசுறேன் மேடம். குட் மார்னிங். காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். உங்களுக்கு குறிப்புக்கு போயிடலாமா?
1: சொல்லுங்க.
0: சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ், கமலஹாசன், 1995 வருஷம். கிடைச்சிடும். ஆமா, சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ், கமலஹாசன், 1995. இல்ல இல்ல, சூப்பரான படம் தான் அது. கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கலாம். சரி, பரவாயில்ல. அடுத்த நேர் என்ன? சரி, பதில் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க?
2: ஜமுனா பேசுறேன்.
0: ஜமுனாமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: மைக்கேல் மதன காமராஜன்.
0: இல்லையே, மைக்கேல் மதன காமராஜனோட அந்த படத்தோட இயக்குனர் யாரு? சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் தான் இயக்குனர், கமலஹாசன், 1995. இந்த மூணையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த படம் கிடைச்சிடும். 1995 வெளிவந்த படம். ஆமாம். சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி. வணக்கம்.
3: ஹரி.
0: ஹரி சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: மும்பை எக்ஸ்பிரஸ்.
0: இல்லை, மும்பை எக்ஸ்பிரஸ் போயிட்டீங்க. சரி, பார்க்கலாம் யார் சரியாக கண்டுபிடிக்கிறாங்கன்னு. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாரு எங்கிருந்து பேசுறீங்க?
2: கோபாலன்.
0: மணிப்பாக்கத்துல இருந்து கோபாலன். சொல்லுங்க சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: தலங்கே ஒளியா?
0: இல்ல, அது ஏற்கனவே சொன்னாங்க, இல்லன்னு சொல்லிட்டேன். பார்க்கலாம்.
2: சிட்டுக்குள் முத்து.
0: இல்ல. வணக்கம். வணக்கம். யாரு எங்கிருந்து பேசுறீங்க?
4: காதலா காதலா படம்.
0: இல்ல இல்ல, இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்க. யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அதான் நானும் யோசிக்கிறேன். சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ், கமலஹாசன், அவங்க காம்போவில் எத்தனை படம் வெளிவந்திருக்கு? ரெண்டு மூணு படம் இருக்குமா? 1995 சொல்லிட்டேன் நான். அப்புறம் சரி பார்க்கலாம், கொஞ்சம் யோசிங்க, யார் கரெக்டான பதில் சொல்கிறான்னு பார்த்துலாம். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க.
5: நாங்க சைதாப்பேட்ல இருந்து விநாயகம் பேசுறோம்.
0: சொல்லுங்க சார், பதில் தெரியுமா உங்களுக்கு?
5: தெரியும் தெரியும் சார. தெரியும் மேடம். சதி லீலாவதி.
0: சூப்பர்ங்க, ரொம்ப கரெக்டான பதில சொல்லிட்டீங்க. நன்றி. இது
5: ஃபர்ஸ்ட் டைம் மேடம் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறது.
0: அப்படியா, சூப்பர். உங்களுக்கு இணைப்பு கிடைச்சது இன்னும் மறக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டான பதில சொல்லிருக்கீங்க, சூப்பர்.
5: ரொம்ப நாளா ட்ரை பண்ணீங்கன்னா இன்னைக்கு தான் கிடைச்சது
0: எனக்கு. ஓகே, மகிழ்ச்சி. நன்றி.

0: ओके ऐप, वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है।
2: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள், உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
3: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: 102.3 பாட்டுக்கு இதுதான் டான்.

0: பரபரப்பான காலை நேரத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரே சாய்ஸ் கலக்கல் அரங்கம் தான். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் கேட்டுட்ருக்கீங்க. சும்மா நான் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன குறிப்புகளை வச்சு படத்தோட பேரை கண்டுபிடிங்க, பார்க்கலாம். அடுத்த நேயர் யாரு? வணக்கம்
1: மேடம், நான் ஹரிதான், போன லாஸ்ட் காலர்
0: தான். சொல்லுங்க.
1: சதிலீலாவை சொன்னீங்கல்ல?
0: ஆமாம்.
1: அது வந்து பாலுமகேந்திரா மேடம்.
0: ஓகே ஓகே, அடுத்த
1: க்வெஸ்சன் சொல்லுங்க.
0: க்வெஸ்சனுக்கு போயிடலாம். உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு இல்லையா, அடுத்த நேயர் சந்திச்சிடறேன். நன்றி, வணக்கம். கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. இதுல சின்ன குறிப்புகள் கொடுக்கப்படுது, அதை வச்சு நீங்க படத்தோட பேரை கண்டுபிடிக்கிறீங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மீராமா. இப்ப சொன்ன மாதிரி ஈஸியா கொடுங்க.
0: கண்டிப்பா, இது ரொம்ப ரொம்ப ஈஸியானதுதான். மாணிக்கம், சுரேஷ் கிருஷ்ணா, மும்பை. நான் கொடுத்த இந்த சின்ன குறிப்பு ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுதான். மும்பை, சுரேஷ் கிருஷ்ணா. சூப்பருங்க, அதான் அதேதான் அதேதான் கரெக்ட்.
3: நன்றி மேடம்.
0: நன்றிங்க, நன்றி. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, சிம்பிளாக கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. மும்பை அப்படிங்கிறது மாணிக்கம் அப்படின்னு சொன்ன உடனே, மாணிக்கம் பேரை கேட்ட உடனே பாட்ஷா அப்படின்ட்டாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. முதல் குறிப்பிலேயே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது வேறு விஷயம். மூணையும் கனெக்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டனால நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறீங்கன்னு அர்த்தம். இருந்தாலும் முதல் குறிப்பிலேயே கண்டுபிடிக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு திரைப்படம் தான் பாட்ஷா. மாணிக்கம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பாட்ஷா படம் தான். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார் ரஜினிகாந்த். அவரோட நடிப்பு மட்டுமா அப்படின்னு கேட்குற மாதிரி படத்தில் பக்கபலமாக நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரோட நடிப்புமே, ரகுவரனோட நடிப்பு இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசில் நிற்கிற மாதிரி இருக்குல்லையா பாட்ஷா படத்துலேருந்து. அப்படிப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய தூணாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் கேட்டுட்ருக்கீங்க.

0: விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: குத்தம் ரவி செங்கல்பட்டு பேசுறேன் மேடம்.
0: சரியா கேக்கல?
1: குத்தம் ரவி செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன் மேடம்.
0: குத்தம் ரவி செங்கல்பட்டுல இருந்து. ஓகே, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான குறிப்பு தான், படத்தோட பேரை கண்டுபிடிங்க. எஸ் ஏ ராஜ்குமார் அவரோட இசையில விக்ரமன் இயக்கின திரைப்படம். 1996 வருடம். ஆமா, 96. 1996 இல்ல. எஸ் ஏ ராஜ்குமார் இசை, விக்ரமனோட இயக்கம், 1996. கண்டுபிடிக்க முடியல, கஷ்டமா இருக்கும். சூப்பருங்க, பூவே உனக்காக கரெக்டா சொல்லிட்டீங்க. கொஞ்சம் யோசிச்சா கண்டுபிடிச்சிடலாம்.
1: அப்படிதானே
0: பாருங்க, ஞாபகம் வச்சிருக்கீங்க. சூப்பருங்க.
1: முத்து படம்லாம் ரிலீஸ் ஆன டைம் அது.
0: ஓகே, படம் பல முறை பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பூவே உனக்காக.
1: ஆமா ஆமா, அது கேசட் அப்ப

0: இந்த கேசட் தானே, ஆடியோ கேசட் தானே?
1: ஆமா. நீங்க கேட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். கொடுக்கக்கூடிய சின்ன குறிப்புகளை வச்சு படத்தோட பேரை கண்டுபிடிங்க, பாக்கலாம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். 9:52 ஆயிடுச்சு. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர். உங்களுக்கான குறிப்பு கொடுத்துறேன்.
1: ரோஜா மாதிரி, பாஷா மாதிரி, இப்படியா கொடுங்க மேம்.
0: ரோஜா மாதிரி, பாட்ஷா மாதிரி, எல்லா மாதிரியும் சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்காக படத்தோட குறிப்பை கொடுத்துட்றேன், பேரை கண்டுபிடிங்க. ஓகே, தேவா, ரஜினிகாந்த், 1992.
1: தேவா, ரஜினிகாந்த்,
0: இயர் சொல்லிட்டேன், 92.
1: தேவாவோட மியூசிக் நான் ஆட்டக்காரன், ஆட்டக்காரன் அந்த பாட்டு வருமே, அந்த படமா மேம்?
0: இல்ல, என்ன எனக்கு தேவை படத்தோட பேர் தான் சுந்தர் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா படத்தோட
2: பேரை?
0: தேவா, ரஜினிகாந்த், 1992. சூப்பருங்க, சரியான பதில கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. கொடுக்கிற சின்ன குறிப்புகள்ல இருந்து படத்தோட பேரை கண்டுபிடிங்க பார்க்கலாம். கலக்கல் அரங்கத்துல ரொம்ப சூப்பரான நேயர்கள், சினிமா அப்படின்னு அது பிடிச்ச விஷயம் தானே, அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. படம் வந்து நிச்சயமாக நம்ம பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நாட்களாவது நல்ல திரைப்படங்கள் அதோட தாக்கத்தை நம்ம மனசுக்கு கொடுக்கும். அதையும் தாண்டி வருஷங்கள் கடந்து கூட ஒரு படம் நம்ம மனசில் நிற்குது அப்படின்னு சொன்னால், ஒன்று அந்த படத்தோட நடிப்பு, காட்சி அமைப்பு, அந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க இல்லையா நிறைய பேரோட உழைப்பு, அது எல்லாமே நம்ம கண் முன்னாடி நிற்குதுன்னு அர்த்தம். சூப்பராக நம்ம நேயர்கள் கலக்கல் அரங்கத்தில் விளையாடி அந்த படத்தோட பேரை ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நிறைவா டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துலேருந்து உங்களுக்காக பாடல்.

0: மாடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
1: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
2: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
1: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
3: கலக்கல் அரங்கம்,
4: கலக்கல் அரங்கம் நிறைவு பெற்றது. தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூமின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். தெலங்கானா உருவான தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் முக்கிய பேருந்து நிலையங்களில் மாநில அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 15 வரை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. ஆகாஷ்வாணி வானொலியின் 90வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை வானொலி நிலையம்

0: சார்பில் சிறப்பு வாக்கத்தான் இன்று நடைபெற்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இத்தாலியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் 10:02 ஆயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம இணைந்திருக்கோம். தொடரும் நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்.
3: என் கேள்விக்கு என்ன பதில்?

0: கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணுமா? என்ன செய்யணும்? ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோட 2952 08 53 என்ற எண்ணிற்கும், இல்லைப்பா எந்த நம்பர் பிஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு நம்பர் இருக்குது, 044 என்ற முன்னணிப்பு எண்ணோட 2838 98 71 என்ற எண்ணுக்கு நீங்கள் கால் செய்யலாம். நீங்கள் கால் செஞ்சீங்கன்னா நாம் என்ன எனக்கு பார்க்க போகிறோம்னா ஜிகே தான் பார்க்க போகிறோம். ஸோ நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார் வராங்க அப்படின்னு பார்த்துடலாமா? வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் மேம், மகிழ்ச்சி மேம், நன்றி நன்றி மேம். இந்த கேள்விக்கு போயிடலாமா? சரி ஓகே, ஈஸியான கேள்விதான். தமிழ்நாட்டில் முதல் இரவு வான்வெளி பூங்கா எங்கு நிறுவப்பட்டுள்ளது? இது வந்து ஒரு மலை, சித்தர்கள் வாயும் மலை அப்படின்ட்டு சித்தர்கள்லாம் இது ஒண்ணா இந்த மலையோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே மேம், நன்றி மேம். இன்னொரு நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி, நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நன்றி. நன்றி. வணக்கம் விபத் பாரதி.
1: வணக்கம்
0: மேம், யார் எங்க இருந்து?
1: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன்
0: சார். வணக்கம் மேம், கேள்வி கேட்டீங்களா மேம்? வாழ்த்துக்கள். நேர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல அடிச்சிட்டாங்கப்பா, எப்படி இது? சரி ஓகே, நம்ம நிகழ்ச்சியில முதல் பாட்டை கேட்டு வந்தெல்லாம் அடுத்த குவஸ்டினுக்கு போலாம். விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 10:09 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்க இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். நிகழ்ச்சியில் கேட்ட முதல் கேள்விக்கே வந்த இரண்டாவது நேயர் சரியானபடி சொல்லிட்டாங்க, கொல்லிமலைன்னு. ஆமாங்க, தமிழ்நாட்டில் முதல் இருண்ட வனப்பூங்கா அதாவது கொல்லிமலை, அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரியூர் சோலை வனப்பகுதியில் அமைந்திருக்கு. அது வானியல் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் விதமாக ஒளி மாசுபாட்டை குறைக்க நிறுவப்பட்டுள்ளது. அது முறைப்படுத்தப்பட்ட நட்சத்திர பார்வைக்காக மேம்படுத்தப்பட்ட தொலைநோக்கிகளை கொண்டு இது அமைக்கப்பட்டிருக்கு. முழுமையான சூரிய ஒளி ஆற்றலால் இயங்கக்கூடிய ஒரு இதுவாக அமைப்பாக இதை அமைச்சிருக்காங்க. ஸோ ஆன்சர் சொன்ன நேயருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துட்டு அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த நேயர் வந்துட்டு இருக்காங்க, ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிகழ்ச்சியில தொடரும் அடுத்த நேயர். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: அஜய் நகராஜ், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நம்ம கேள்விக்கு போயிடலாமா? என்ற சிறிய செயற்கைக்கோள், அதாவது விண்ணில் வந்து மாணவர்கள்லாம் சேர்ந்து உருவாக்கி செலுத்தினாங்க, அது எந்த மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள்னு தெரியுமா?
1: ராஜஸ்தான்.
0: இல்லை சார, அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாமா?
1: நன்றி
0: நன்றி நன்றி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு நன்றி. ஸோ நேயர்கள்லாம் கால் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக, இப்போ புது நேயராக இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஃபோன் நம்பர் சொல்லிடுறேன். 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோட 2952-08-53 என்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்புலாம். சரிப்பா, இந்த நம்பர் ரொம்ப பிஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு நம்பரும் இருக்குது. 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோட 2838-98-71 என்ற எண்ணிலும் நீங்கள் தொடர்புலாம். எப்பா இது ரெண்டுத்துலேயுமே எனக்கு கால் கிடைக்கலப்பா அப்படின்னா நீங்கள் முகநூல் பக்கத்துலேயும் போயிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நேயர்கள்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதுக்குள்ள ஒரு பாட்டை கேட்டு வந்துடலாம். கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 2.3 பாரதி தமிழ் பண்பலையில் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். அடுத்த நேயர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேம், கேள்வியை கேட்டீங்களா? நல்லா இருக்கமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சிமா. அதாவது

0: விட்கோசாட் 1 என்ற செயற்கைக்கோளை வடிவமைத்த மாணவர்கள், அதாவது இந்த மாணவர்கள்லாம் சேர்ந்து வடிவமைச்சாங்க, அது எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அப்படின்னு கேட்டிருந்தோமா? அது ஒரு குட்டி செயற்கைக்கோள், செயற்கைக்கோளை ஒரு ஸ்கூல் பசங்கள்லாம் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க, அது எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அப்படின்றதா நம்மோட கேள்வி. இல்லாமா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாமா? நன்றி, நன்றி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு நன்றி. அடுத்த நேயர் வணக்கம், பவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: அகமதாபாத் சார்.
0: அகமதாபாத், இன்னும் நம்ம சரி ஓகே, உங்களுக்கு குறிப்பு தரேன். சதர்ன் இந்தியா
1: கான்பூர்.
0: சவுத் இந்தியா சார், சவுத் இந்தியா, அதாவது தென்னிந்தியாவை சேர்ந்த மாநிலங்களில் ஒன்று. முயற்சி பண்றீங்களா? ஓகே, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த நேயரை கேட்டலாம். விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார்.
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்தில இருந்து பாபு.
0: பாபு சார், வணக்கம் சார், கேள்வியை கேட்டீங்களா?
2: சார், மறுபடியும் இன்னொரு கேக்குறீங்களா? கேக்கலாம் சார், சொல்லுங்க.
0: விட்கோசாட் 1 என்ற ஒரு சிறிய செயற்கைக்கோளை மாணவர்கள்லாம் உருவாக்கி இருந்தாங்க, அது எந்த மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் அப்படின்றதா கேள்வி.
2: தமிழ்நாடு சார்.
0: எங்க சார்?
2: தமிழ்நாடு சார்.
0: சிறப்பான விடை சார், சரியான விடை. எப்படி எப்படி கண்டுபிடிச்சீங்க? மகிழ்ச்சி, மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள் சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு வாழ்த்துக்கள். நேயர் வந்து சிறப்பாக சொல்லிட்டார். ஆமாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான், அதுவும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆரியக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள், அதாவது 11 வகுப்பு படிக்கக்கூடிய 13 மாணவர்கள் சேர்ந்து இந்த செயற்கைக்கோளை வடிவமைச்சாங்க. விக்கோசாட் 1 என்பது 600 கிராம் எடையுள்ள ஒரு சிறிய செயற்கைக்கோள். இது வந்து என்னத்துக்கு அவங்க இது பண்ணாங்க அப்படின்னா, இது பயிர்களுக்கும் விவசாயத்துக்கும் அச்சுறுத்தலாக உள்ள பூஞ்சை வித்துக்களை வளிமண்டலத்தை மேலடுக்கில் இருந்து கண்டறிஞ்சு அதை ஆய்வு செய்வதற்காக இதை வடிவமைச்சிருந்தாங்க. ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பங்கேற்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, ஸோ நிகழ்ச்சியில் இன்னொரு பாட்டை கேட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ்ப்பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 10:20 ஆயிட்டு இருக்கு. நாம இணைந்திருக்கிறது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நாம இணைந்திருக்கிறோம். ஸோ நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்க விரும்பினால் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஃபோன் பண்ணணும். எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொன்னு கேட்டிங்கன்னா 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952-08-53 என்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொலைபு கொள்ளலாம். இல்லைப்பா இந்த நம்பர் கொஞ்சம் பிஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு நம்பரும் இருக்குங்க, அதுதான் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838-9871 என்ற எண்ணுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரி, நேயர்கள்லாம் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, என் அடுத்த கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி, கேட்டலாம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார். பிரகாஷ்
0: பிரசேவா. வணக்கம் சார். சார், உங்களுக்கான கேள்வியை கேட்டலாமா? அதாவது தென்னை மேம்பாட்டு வாரியத்தின் தலைமையகம் எங்க இருக்கு?
1: தென்னையா?
0: ஆமா சார், அடிக்கிற வெயில் நமக்கு இளநீ குடிச்சா எப்படி இருக்கும்?
1: ஆமா சார், பொள்ளாச்சி
0: சார். இல்ல, நான் வந்து இந்திய, அதாவது நம்ம தேசிய அளவில்
1: கேட்கறேன்.
0: எந்த ஸ்டேட்ல இருக்கு?
1: கேரளா.
0: சூப்பர். எந்த பிளேஸ்ன்னு சொல்ல முடியுமா, எந்த பகுதி அப்படின்னு? இல்லை சார். ஓகே, நீங்கள் பாதி கண்டுபிடிச்சிட்டீங்க, கரெக்டாக. ஓகே, அடுத்த நேரத்தை கேட்டு பார்ப்போம் எந்த பிளேஸ் அப்படின்னு கரெக்டாக சொல்கிறாங்களான்ட்டு. நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு நன்றி. ஓகே, வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம் மேம்.
2: நாங்கள் மாங்காடுபட்டிலேருந்து பேசுகிறோம் சார்.
0: வணக்கம் மேம், கேள்வியை கேட்டிங்களா?
2: என்ன கேள்விங்க சார்?
0: அதாவது தென்னை மேம்பாட்டு வாரியத்தின் தலைமையகம் எங்குள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். கடைசி நேயர் சொல்லியிருந்தாரு கேரளா அப்படின்னு, மாநிலத்தை சொல்லிட்டாரு. எந்த பிளேஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த இடம்?
2: எந்த இடம்? ஆ, டில்லியா.
0: எந்த சிட்டி? அதாவது என்னமா?
2: டில்லியா.
0: வேற
2: டில்லி
0: இல்லை. அப்புறம் வந்து கேரளான்னு சொல்லிட்டாரு. கேரளாவில்

0: எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்றது?
1: அப்படிங்களா? கொச்சி. கொச்சிங்களா சார்?
0: சூப்பர் மேடம், கரெக்டான ஆன்சர். ஓகே,
1: கொச்சி கேரளா.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றிங்க சார். போட்டோட லைட் கட்டது ஒரு பெரிய விஷயம் சார்.
0: ஓகே மேம், முயற்சி முயற்சி தான்.
1: நன்றி
0: நன்றி.
1: நீங்கள் என்ன நடத்திட்டு இருக்கீங்க?
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேம், நன்றி.
1: சரிங்க சார்.
0: நேர்கள்லாம் வந்து ஆர்வமாக கலந்துக்கிட்டு அதாவது அவங்களோட உடைகளை பட்டுன்னு சொல்லிடுறாங்க. சரி, ஓகே, நம்ம அடுத்த ஒரு பாட்டை கேட்டுட்டு அடுத்த குவஸ்டினுக்கு போகலாம். சர்வம் திரைப்படத்தில் வந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना। शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
2: तो ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक, जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
4: They say the view from the top changes everything, but for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAD 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcad.edcil.co.in and take the first step toward the blue.
5: பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்? நிலையத்தில் நேரம் 10:35 இருக்கு. நேர்கள்லாம் ஆர்வமாக கால் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம். விபத் பாரதி தமிழ் பண்பலை.
6: காலை வணக்கம் சார். மிஸ்டர் நாகராஜ் சார்,
5: காலை வணக்கம். ஐயா,
6: ராயப்பேட்டை வெங்கட் சார்.
5: வெங்கட் சார்,
6: புதிய ஆர்ஜி வாழ்த்துக்கள்.
5: நன்றி, நன்றி சார். சார், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
6: சொல்லுங்க சார்.
5: அதாவது, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் FSSAI, FSSAI இருக்கு இல்லைங்களா, அது எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது?
6: மத்திய உணவு கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சர்
5: சார். இல்லைங்களே, அதாவது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் FSSAI.
6: வேளாண் அமைச்சர் கீழே வருது சார்.
5: சரிங்க சார், இன்னொரு நேருக்கு அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமா? நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு நன்றி. ஓகே, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க பார்ப்போம். விபத் பாரதி தமிழ் பண்பலை, இனிய வணக்கம் சார். இனிய காலை வணக்கம்.
7: மதுரை மாவட்டம் மணிநகரம், ஷோ சண்முக சுந்தரம்.
5: சண்முக சுந்தரம் ஐயா, நிகழ்ச்சியில கேள்வி கேட்டீங்களா? இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் FSSAI எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இந்த அமைப்பு வந்து செயல்படுறாங்க அப்படின்றதான் கேள்வி. இல்ல, அது ஓகே. எந்த அமைச்சகத்தின் கீழ் இது செயல்படுகிறது கேள்வி.
7: அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்.
5: சரிங்க சார், அடுத்த நியருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
7: வாய்ப்பு கொடுக்கலாம்.
5: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு

0: கொடுத்ததுக்கு நன்றி. ஓகே, அடுத்த நேயர். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம். மஞ்சள்
0: வணக்கம் ஐயா. கேள்வியை கேட்டீங்களா ஐயா?
1: மற்றும் சுகாதார பாதுகாப்பு அமைச்சருக்கு.
0: அப்படிங்களா ஐயா?
1: சுகாதார அமைச்சருக்கு உணவு மற்றும் சுகாதாரம்.
0: அதாவது நீங்க ஆன்சரை வந்து பாதி பாதியா சொல்றீங்க. அதாவது நீங்க சொல்றதுல விட இருக்கு.
1: சுகாதாரத்துறையின் கீழே வருதா?
0: அது அதாவது சுகாதாரத்துறையின் கீழே வருது. சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம்.
1: குடும்ப நலத்துறை.
0: சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்தின் கீழே இது வருது.
1: சரி, ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து
1: போறீங்க.
0: நன்றி நன்றி ஐயா.
1: பயிற்சியாளர் பாட போறீங்க.
0: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு நன்றி. ஓகே, நேயர்கள்லாம் வந்து கலர்ஃபுல்லாக ஆன்சர் அப்படியே பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம அடுத்து வந்து ஒரு பாடலை கேட்டுட்டு அடுத்த குவஸ்டினுக்கு போகலான்னு நினைக்கிறேன். என்றென்றும் புன்னகை திரைப்படத்தில் வந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 10:44 ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். நிகழ்ச்சியில நேயர்கள்லாம் ஆர்வமா பங்கெடுத்து அவரோட பதில்களை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க புதிய நேயராக இருந்தா தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 044 என்ற முன்னிணைப்பு என்னோட 2952-0853 என்ற தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மற்றும் ஒரு தொலைபேசி எண் 044 என்ற முன்னிணைப்பு என்னோடு 2838987 என்ற தொலைபேசி எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முகநூல் பக்கத்திலையும் நிறைய நேயர்கள் தங்களுடைய பதில்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அனைத்து கருத்துக்களை பதிவு செய்த முகல் நேயர்களில் வந்து அனைவருக்கும் நன்றிகள். ஸோ நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் பத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். கணபதி சார், உங்களுக்கான கேள்விகள் கேட்டலாமா? அதாவது நமக்கு என்ன, அதாவது சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதான் நம்ம எல்லோரோட விருப்பமாக இருக்கும். ஸோ அதில் இருந்தால் அந்த கொஸ்டின் வருது. 2026 உலகளாவிய மகிழ்ச்சி அறிக்கையில் முதலிடம் பிடித்த நாடு எது? அதுதான் சார் உங்களோட கேள்வி. இது வந்து ஒரு ஐரோப்பிய நாடு.
1: அமெரிக்கா?
0: ஐரோப்பிய நாடு சார. அமெரிக்கா கண்டம். அமெரிக்கா கண்டம் வேறு, ஐரோப்பிய கண்டம் வேறு. இல்லையா, ஐரோப்பாவில் ஒரு ஒரு நாடு தான். அந்த நாட்டில் தான் வந்து அதிக அளவிலான மகிழ்ச்சியான மனிதர்கள் இருக்காங்களாம். சரிங்க சார், அடுத்த மற்றொரு நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? இல்லையா, அதாவது ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடுன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு குறிப்பு வந்து ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடு. அது ஆசிய நாடு. சரிங்க, மற்றொரு நேயருக்கு வாய்ப்பு தரலாம், அடுத்த நேயருக்கு வாய்ப்பு தரலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு நன்றி. நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் விபத் பாரதி. ஓகே ஓகே, நன்றி நன்றி மேம். அடுத்த நேர் வாய்ப்பு தரலாம்.
2: ஹலோ
0: ஹலோ
2: ஹலோ
0: ஹலோ.
2: பின்லாந்தா இருக்குமா சார்? நான் முத தடவை உங்ககிட்ட பேசுறேன்.
0: பின்லாந்து சிறப்பு. எப்படி எப்படி சொன்னீங்க, உங்களுக்கு தெரியுமா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரியான விடை. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களோட விடைய பகிர்ந்து கொண்டதுக்கு சொன்னது கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே நன்றி. நேயர்கள்லாம் வந்து பட்டு பட்டுன்னு ஆன்சர் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்கப்பா. சரி ஓகே, என்ன நமக்கு என்ன சொல்றது, இந்த மாதிரி சொன்னா நம்ம எப்படி? சரி ஓகே இருக்கட்டும், நம்ம அடுத்த ஒரு பாட்டை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்து

0: போயிட்டுருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். நிகழ்ச்சியில் அதாவது நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை முகநூல் பக்கத்தில் நேயர்கள் பதிவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, ஆன்சரும் பதிவு பண்ணுறாங்க. ஸோ அவங்க அனைவருக்கும் நன்றி. அதாவது பி நச்சுப்பிள்ளை அவரோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காரு. மகாதேவன் ஆன்சர் பண்ணியிருக்காரு. கண்ணன், சென்னை சிங்கர் சிவராமன், ராமகிருஷ்ணன் கொழுமகுண்டான்லிருந்து, கண்டிவாக்கம் கணேசன் அண்ணம்மாள், வித்யா ரவிசங்கர், பூந்தண்டலம் ரக்ஷிகா ஹரிபாலன், பிரபு வீரா, ஆசிரியர் நகர் டீனா புகழினி, மயிலை பட்டாபி, பர்வதவர்தினி. ஸோ நிறைய நேயர்கள் அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, கனகராஜ். ஸோ நிறைய நேயர்கள் பதிவு பண்ணிகிட்டே வராங்க. ஸோ நிறைய நேயர்கள் இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த எல்லா கமெண்ட்டையும் நம்ம படிக்கலாம். ஸோ புதுச்சேரி கோவிந்தன் பேட்டையிலேருந்து வீரபாலன் பண்ணியிருக்காரு. சரி, காலில் வர நேயர்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முகநூல் பக்கத்துக்கு நம்ம மீண்டும் போகலாம். வணக்கம் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். இப்போ வந்துட்டு போயிட்டாங்க. வணக்கம் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார், சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: வணக்கம் சந்திரசேகர், உங்களுக்கான கேள்வியை கேட்கலாமா?
1: கேளுங்கய்யா, முயற்சிக்கிறேன் நான்.
0: அதாவது உங்களுக்கான கேள்வி என்னன்னா, உலகின் மிக பெரிய நிலக்கரி உற்பத்தி செய்யும் நிறுவனம் எது? அதுதான் உங்களுடைய கேள்வி.
1: நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் சென்டர். அது
0: இல்ல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாமா?
1: சரி சார், கண்டிப்பா.
0: நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம், குட் மார்னிங் பிரபா, வேளச்சேரி.
0: வணக்கம் பிரபா.
2: ஐ திங்க் நார்வேவோ இஸ் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி.
0: பின்லாந்து. அது ஆன்சர் சொல்லிட்டாங்க.
2: சொல்லிட்டாங்களா?
0: அடுத்த கேள்விக்கு வந்துட்டோம். அடுத்த கேள்வி என்னன்னா, உலகின் மிக பெரிய நிலக்கரி உற்பத்தி செய்யும் நிறுவனம் எது?
2: சாரி, தெரியாது, ஐடியா இல்ல.
0: மகிழ்ச்சி. சரி, நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு நன்றி. அடுத்த நேரத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாய்ப்பு தரலாம். நன்றி, நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார், சைனால இருக்குது.
0: ஓகே, அது ஒரு இந்திய நிறுவனம் சார். உங்களுக்கான குறிப்பு, அது ஒரு இந்திய அரசு நிறுவனம். பதில் கண்டுபிடிக்க முடிஞ்சா? அதாவது இந்தியாவோட இந்திய அரசு உடைய நிறுவனம் தான். சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? திரும்ப சொல்லுங்க. கோல் இந்தியான்றதான் கரெக்டான விடை. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்க கருத்து விடையை சொன்னதுக்கு நன்றி. சரி, நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டு நிறைய பாடலா வந்துட்டு இருக்கு. வேதம் புதிய திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் என் கேள்விக்கு என்ன பதில்?

0: நிறைவு பெற்றது என் கேள்விக்கென்ன பதில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பின் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பிசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினார்கள். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்கள் அனைத்தும் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விளை நிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 15ஆம் தேதி வரை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தின் முக்கிய பேருந்து நிலையங்களில் மாநில அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. ஆகாஷ்வாணி வானொலியின் 90ஆவது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை வானொலி நிலையம் சார்பில் சிறப்பு வாக்கத்தான் நடைபெற்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இத்தாலியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6.1 பதிவானது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 11 மணி 12 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நாம இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை, காலத்தால் அழியாத கானங்களின் தொகுப்பு தாங்க இந்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்க போறோம்.
1: என்றும் இனியவை.
0: என்றும் இனிய நிகழ்ச்சியில் முதல் பாடே ஒரு அட்டகாசமான பாட்டுங்க. டி எம் சவுந்தரராஜன் எல்லார் ஈஸ்வரி கொள்கையில், வாலியோட கற்பனையில், எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவரோட இசையில், எம்ஜிஆர் சரோஜாதேவி இணைந்து நடித்த ஒரு படத்திலிருந்து. இது என்ன சீசன்? மாம்பழ சீசனுங்க. மாம்பழ சீசனில் அவர் மாந்தோப்புலே நின்று என்ன பண்ணுறாரு அப்படின்றத கேட்டு வரலாம். வாங்க இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் என்றும் இனியவை.

11:09 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு தாங்க இன்றைய நிகழ்ச்சியில் இருக்குது. அடுத்து என்ன பாட்டு அப்படின்னா, கடல்லாம் என்ன இருக்கும், கப்பல் இருக்கும், அலை இருக்கும், அதனோட காதலும் இருக்குங்க. ஆமாங்க, ஒரு காவிய திரைப்படம், ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் அப்படின்னா ஆயிரத்தில் ஒருவன் சொல்லலாம். அந்த திரைப்படத்தில் இருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க பி சுசிலா, எழுத்து வாலி, விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவரோட இசையில் இனிமையான கானமாய் வருகிறது காற்றாலையில் உங்களுக்காக. இணைந்திருங்கள், இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

11:14 ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் என்றும் இனிய நிகழ்ச்சியில தான் நாம இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். நிகழ்ச்சியில தொடரும் பாடல் இரவும் பகலும் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்குங்க. பாடலை பாடியிருக்க TM சவுந்தரராஜன். ஸோ கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

11:18 ஆயிட்டுருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பு நம்ம கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என்ன பாட்டுன்னா, காதல் அவரை இயக்கும், அந்த இயக்கம் கூட தனி சுகம்தானே. உண்மையான காதலில் காதலர்களோட நினைவு அதை உருகி உருகி பாடுற ஒரு பாட்டு. பி சுசிலாமாவோட குரல்களில், கண்ணதாசனோட வரிகளில், கே வி மகாதேவோட இசையமைப்பில் பாடல் வருதுங்க. அதான் காதலில் உன்னை காணாத கண், அது கண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டு வாங்க பாட்டை. இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இன்றும் இனியவை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒரு பாசிட்டிவ் வைபான பாட்டு. அடிக்கிற வெயிலுக்கு சும்மா குழு குழுனு அப்படியே சிம்லா பக்கம் போனால் எப்படி இருக்கும்? இந்த பாடலோட காட்சி அமைப்பு அந்த மாதிரி ஒரு மலைத்தலங்களில் இருந்து தான் இருக்கும். டிஎம் சவுந்தரராஜனோட குரல்களில், வாலியோட கற்பனையில், எம்எஸ் விஸ்வநாதனோட இசை அமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. எந்த படத்துல இருந்து அப்படின்னா, அன்பேவா திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

11 மணி 27 நிமிஷம் 30 வினாடிகள் ஆகிட்டு இருக்கு. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியோட தொடரும் பாடல், அதாவது உலகத்தில் எத்தனையோ பார்வை இருக்கலாங்க, எத்தனை பேர் நம்மளை பார்க்கலாம், ஆனால் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க அவங்களோட பார்வை, அந்த பார்வைக்கான அர்த்தம்ன்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா. உன் பார்வைக்கு என்ன, அதை நீ இப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு ஒவ்வொரு பார்வைக்கும் அர்த்தத்தை வந்து புரிஞ்சது நம்ம ரொம்ப நேசித்த ஒரு மனிதங்களுக்கு தான் முடியும். ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த பாட்டையும் சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க எப்படி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இணைந்திருப்போம். பாடலை பாடியதுக்காக டி எம் சௌந்தரராஜன் கண்ணதாசனோட வரிகளில் பாடல் வந்துகிட்டு

0: 102.3 FM.
1: போலீஸ்?
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீதான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க் RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: 102.3

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.

102.3 பாரதி தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் தான் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். நிலையத்தின் நேரம் 11:34:30 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல், இது காலத்தால் அழியாத ஒரு பாட்டுங்க. இசை, நடனம், கலை, இது எல்லாம் கலந்த ஒரு காவியமான ஒரு படம். நாதஸ்வர இசை அதை பேஸ் பண்ணி வந்த படம். நம்ம ஒருத்தவங்களை பார்க்குறோம், நமக்கு பிடிச்சவங்களை பார்க்குறோன்னு நீ அதாவது அதை வெளிக்காட்டாமல் இருப்போம். ஸோ வெளிக்காட்டும் போது நீ என்னை பார்க்குற அப்படின்றத வந்து நான் பார்த்துட்டேன், ஏன் மறைஞ்சிருந்து பார்க்குறேன், அதை தான் இந்த பாடல்லையும் கேட்குறாங்க. யார் என்ன அப்படின்றத பாடலை கேட்டு நாம் இணைந்திருப்போம். பி சுசிலாவோட குரல்களில், கண்ணதாசனோட வரிகளில், கே வி மகாதேவன் அவரோட இசையில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்

0: सुरक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है।
2: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
3: 102.3 FM. செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

11:42 கடந்து போயிட்டுருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பணமா பாசமா. திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. எல்ஆர் ஈஸ்வரி பாடலை பாடியிருக்காங்க. கண்ணதாசனோட வரிகளில் கே வி மகாதேவன் அவருடைய இசையில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. கிராமத்து மனம் வீசும் இந்த பாடல் உங்களுக்கு எப்போ கேட்டாலும் ஒரு இன்பமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இணைந்திருப்போம்.

102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். நிலையத்தின் நேரம் 11:47 ஆயிற்றுக்கு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பறக்கும் பறவை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்குங்க. டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், கண்ணதாசனோட வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையமைப்பில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

102.3 பாரதி தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் தாங்க நாம் இணைந்திருக்கிறோம். நிலையத்தின் நேரம் 11:51 கடந்து போயிட்டு இருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நாம் இருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருக்கார் டிஎம் சவுந்தரராஜன். கண்ணதாசனோட வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதனோட இசையில் பாடல் வந்துட்டு இருக்குங்க. இந்த பாட்டு என்னன்னா, நன்றி சொல்றதுக்காக தேடிட்டு இருக்காரு. யாரை தேடுறாரு, யாருக்கு நன்றி சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தெய்வ மகன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் என்றும் இனியவை.

0: உடன் முத்தம் சிந்த ஓடினே. அட ராஜா, என் தம்பி வாடா.
1: அண்ணா அண்ணா.

கண்ணீரில் உண்டாவதே பாசம் என்னும் தோட்டம். விதி என்னும் நதி ஒரு பக்கமாகவே ஓடுகிறது. போடா

11:56 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பக்கத்துக்கு வந்துட்டோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து இப்பொழுது விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். ரெட்ரோ நேரத்தை தொகுத்து வழங்குறதுக்காக பிரமிளா மேடம் வந்திருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெட்ரோ நேரத்துக்கு காத்திருங்கள். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா எந்த திரைப்படத்தில் வந்து பாடல் வருது அப்படின்னா, திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்குங்க. டிஎம் சவுந்தரராஜனோட குரலில், கண்ணதாசோட வரிகளில், கேவி மகாதேவனோட இசையமைப்பில் இடம்பெற்ற பாடல். இணைந்திருங்கள், இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. அடிக்கிற வெயிலுக்கு இப்படி இருக்கே அப்படின்னு நீங்கள் பதறி போய் என்ன பண்ணலான்னு யோசிக்கிற நேரம் இதமா உங்களுக்காக இந்த நேரத்தில் ரெட்ரோ நேரம் காத்துட்ருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ரெட்ரோ நேரம் அப்படின்னு சொன்ன உடனேயே ரொம்ப எல்லாருமே குஷி ஆகிடுவீங்க. ஏன்னா ரெட்ரோ காலம் அப்படிங்கிறதே தமிழ் சினிமாவோட வரலாறுல ஒரு பொற்காலம். அதுலேருந்து தொடர்ச்சியாக உங்களுக்காக பாடல்கள் வந்துட்டே இருக்கு. முதல் பாடல் ஈரமான ரோஜாவே படத்துலேருந்து.

0: விவித் பாரதி தமிழ் FM 102.3 ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. லெட்டர் கடிதம் அப்படின்னு சொன்னாலே இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற அந்த வரிகளோட பாடல் ரொம்ப பொருத்தமா இருக்கும் இல்லையா? எஸ் ஜானகி கமலஹாசன் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வாலியோட வரிகள்ல, இளையராஜாவின் இசையில, குணா படத்துல இருந்து.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

0: ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான்
1: 12:12 கடந்து போயிட்டு இருக்கேன். இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு படம் அதோட கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது மக்களுக்கு அந்த படம் முடியும் போது என்ன ஒரு உணர்வை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமும் நம்மக்கிட்ட அந்த படத்தோட பாதிப்புங்கிறது நீண்டு இருக்கக்கூடிய நேரத்தை அந்த காலத்தை குறிக்கும். அப்படி ஒரு சூப்பரான கிளைமேக்ஸ் இந்த படத்தில் அமைஞ்சு போயிடுச்சு. இதயம் படத்தை பற்றி தான் சொல்கிறேன். இதயம் படத்தோட அந்த கிளைமேக்ஸில் நாயகன் இதுவரைக்கும் தன்னுடைய காதலை சொல்லவே இல்லை. அவருடைய காதல் நாயகிக்கு தெரிய வரும்போது அவருக்கு இதயம் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது. இப்போ நீங்கள் எந்த சோகமோ சந்தோஷமான செய்தியை சொல்லக்கூடாதுங்கிற அந்த ஒரு விஷயத்தை மருத்துவர்கள் சொல்லும்போது அப்படியே ஹீரோ ட்ரெயினில் ஏறி போகிறத கண்ணீரோடு பார்த்துட்ருக்கக்கூடிய நாயகி. ஒரு அழுத்தமான ஒரு கிளைமேக்ஸில் இந்த படம் முடிஞ்சிருக்கும். படத்தோட பாடல்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசில் ஒரு நீங்கா இடம் பிடித்த பாடல்கள். இதயம் படத்துலேருந்து அடுத்த பாடல்

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ நேரம். தளபதி, இந்த படத்தோட பேரை சொன்னாலே சும்மா அதிருதில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் படம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சூப்பர் இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இயக்குனர் மணிரத்னம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வழக்கமாக அவரோட ஸ்டைல்லேருந்து அவர் படத்தை எடுக்கக்கூடிய விதம் எல்லாமே தனித்துவமாக தனியாக தான் இருக்கும். அவர் ஒரு நடிகர்கிட்ட நடிப்பை கேட்டு வாங்குற விதமே வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டைலெல்லாம் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயல்பாக நடிக்கணும் அப்படிங்கிறது தான் மணிரத்னம் இந்த படத்தில் அவருக்கு கொடுத்ததான். அதை அப்படியே ரொம்ப சரியாக செஞ்சு காமிச்சிருக்காரு ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான படம்,

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
2: Yes, who is it?
3: Don.
4: 102.3 பாட்டுக்கு இந்த டான்.
3: Don.

அமரன் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாடல் கேட்டீங்க. ஆதித்யனோட இசையில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இது ரெட்ரோ நேரம். அடுத்து நீங்கள் கேட்க போகிற படம் செம்பருத்தி. இந்த படத்தில் இருந்தால் ஒரு சூப்பரான பாடல் கேட்க போகிறீங்க. இந்த படத்துக்கு ஒரு மேஜிக் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது இளையராஜாவோட இசை தான். அப்படி ஒரு இசையை இந்த படத்தில் கொடுத்துருப்பாரு. ரோஜா செம்பருத்தியான கதை, இல்லை செம்பருத்தி ரோஜாவான கதை, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்ரீலதாங்கிற அந்த பெயர் அதுதான் ரோஜாவோட உண்மையான பேர்.

சக்கரவர்த்தி படத்துக்காக அவங்க பேரை ரோஜான்னு மாற்றினாங்களாம். இன்னைக்கு வரைக்கும் ரோஜாங்கிறது தான் அவங்களோட உண்மையான பேராகவே இருக்கிற மாதிரி நிலச்சி போயிருச்சு. அப்படி தான் செம்பருத்தி ரோஜாவானதும், ரோஜா செம்பருத்தியானதும். இந்த படத்தில் பாடல் உங்களுக்காக.

102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

0: அண்ணாமலை படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடின பாடல் கேட்டிங்க. தேவாவின் இசையில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க.
1: எஸ் ஹூ இஸ் இட்
2: டான் 102.3 பாட்டுக்கு இன்னும்
0: சில நொடிகளில் தொடர இருப்பது செய்தி அறிக்கை.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நீதிபதிகள் ஷீல் நாகு, ஸ்ரீ சந்திரசேகர், சஞ்சீவ் சச்சிதேவா, அருண் பாலி மற்றும் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றனர். உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி மாநிலமாக தெலங்கானா திகழ்வதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்காக தெலங்கானா மக்கள் பங்காற்றியதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெலங்கானா மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தெலங்கானாவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தனி மாநில போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்தவர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்கா துணை அதிபர் பால் மாஷாட்டேல் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இத்தாலியில் தேசிய தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா இத்தாலி இடையேயான உறவுகள் வலுவடையட்டும் என்று கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கேரளம் சட்டப்பேரவை துணைத் தலைவராக காங்கிரஸ் கட்சியின் திருமதி ஷனிமோல் உஸ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று கேரளம் சட்டப்பேரவையில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் திருமதி ஷனிமோல் உஸ்மான் 99 வாக்குகளும், அவரை எதிர்த்து நின்ற இடதுசாரி ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரு முகமது முஹாசினுக்கு 34 வாக்குகளும் கிடைத்தன. பிஜேபியைச் சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. மத்திய பிரதேச மாநிலம் சிதி மாவட்டத்தில் ஒரே ஆண்டில் 53 கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம் அம்மாநில தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக வெளியான ஊடக செய்திகளை அடுத்து தாமாக முன்வந்து மனித உரிமை ஆணையம் 2 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சிபிஎஸ்இ தேர்வு விடைத்தாளை சரிபார்ப்பதற்காக விண்ணப்பித்தவர்களின் வசதிக்காக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் வரும் 6 தேதி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே இந்த இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. மாணவர்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி சரிபார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்ற பின் குறைபாடுகளை தீர்க்க மீண்டும் சரிபார்ப்பதற்கு 100

0: ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்காக ஒரு விடைத்தாளுக்கு 25 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமரின் சொட்டு நீர் பாசன திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் இத்திட்டம் மூலம் தக்காளி சாகுபடி செய்து பயன்பெற்றுள்ளதாக விவசாயி ஒருவர் தெரிவித்தார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தலகா பூசார்வட்டி கிராமத்தில் வந்து நான் வசித்து வருகிறேன். நான் வந்து 2 ஏக்கரில் வந்து தக்காளி பயிர் சாகுபடி செஞ்சு அதன் மூலம் வந்து சொட்டு நீர் பயன்படுத்தி வர்றேன். அதனால் சொட்டு நீர் பயன்படுத்துறதுனால எனக்கு தண்ணி வந்து சிக்கனமாகுது, ரெண்டாவது வந்து நேரமும் எனக்கு மிச்சமாகுது. தண்ணி வந்து 2 ஏக்கர் பயிர வந்து 4 ஏக்கர் வந்து பயன்படுத்தலாம். ரெண்டாவது வந்து உரம் மேலாண்மை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பிட்ட உரம் வந்து செடியில் பயன்படுத்துறதுனால வந்து செடி வந்து அதிக மகசூல் கொடுக்குது. இதனால் வந்து தக்காளி நல்லா மகசூல் கிடைக்குது. அனைவரும் சொட்டு நீரை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து 100% மானியம் கிடைக்கிறனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன்.
0: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீன்வளத்துறை சார்பில் மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. தமிழ்நாடு கடல்சார் ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: படகு உரிமையாளர்கள் ஆய்வு நாளன்று படகினை தங்களது பதிவு செய்யப்பட்ட தங்குதளத்தில் நிறுத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீன்பிடி கலன்களில் பதிவெண் தெளிவாக தெரியும் வண்ணம் எழுதியிருத்தல் வேண்டும் மற்றும் மீன்பிடி கலன்களுக்கு வரையறுக்கப்பட்ட வண்ண குறியீட்டில் படகானது இருத்தல் வேண்டும். ஆய்வு செய்யும் நாளில் படகின் பதிவு சான்று, மீன்பிடி உரிமம், படகு காப்பீடு உரிமம், வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் புத்தகம் மற்றும் துறை மூலம் வழங்கப்பட்டுள்ள தொலைதொடர்பு கருவிகள் மற்றும் கடற்பயண பாதுகாப்பு கருவிகள் ஆகியவற்றினை ஆய்வுக்குழுவினரிடம் காண்பிக்க வேண்டும். மேலும் அனைத்து விசைப்படகுகளிலும் டிரான்ஸ்பாண்டர்கள் பொருத்தியிருப்பதை ஆய்வுக்குழுவிடம் கட்டாயம் காண்பிக்க வேண்டும். மேலும் ஆய்வில் காண்பிக்கப்படாத விசைப்படகு மற்றும் நாட்டுப் படகுகளுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் நிறுத்தம் செய்யப்படுவதுடன் அப்படகுகளுடன் இயக்கத்தில் இல்லாததாக கருதி படகுகளின் பதிவு சான்று உரிய விசாரணைக்கு பின் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அமெரிக்க புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. மேலும் இதன் வழியாக கடத்திச் செல்ல முயன்ற 45 மில்லியன் டாலர் மதிப்பிலான 1 டன் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1933 அடி நீளமும் 55 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட இந்த சுரங்கத்தில் மின்சார இணைப்பும் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 1993 பிறகு தெற்கு கலிபோர்னியா எல்லைப் பகுதியில் மெக்சிகோ நாட்டுடன் இணைந்து 99 பாதாள சுரங்கங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் ஹான்வா ராணுவ தளவாட தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தை அடுத்து தொழிற்சாலை மூடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தொழிற்சாலையில் சன்மு ராக்கெட் ஏவுவதற்கான கருவிகளும் ஏவுகணைகளும் தயாரிக்கப்படுகிறது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியா 2வது கட்டமாக மருத்துவ உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதுகாப்பு கவசங்கள், மருந்துகள், சத்துணவுப் பொருட்கள் உள்ளிட்ட 43 டன் மருத்துவப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளில் பொது சுகாதாரம் மேம்படும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறிகள் ஏதும் இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வந்த இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, உடல்வலி உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 25-23, 21-16

என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் புஸ்னானை வென்றார். நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டாட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஆக்லாந்தில் இப்போட்டிகள் வரும் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, உருகுவே ஏ பிரிவிலும், நியூசிலாந்து, சிலி, கொரியா, பிரான்ஸ் பி பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி இரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் கேட்ட பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வாலியோட வரிகளுக்கு இசை இளையராஜா, திரைப்படம் தேவர் மகன். ரெட்ரோ நேரத்தில் நீங்கள் கேட்க போகிற நிறைவு பாடல் மீரா படத்திலிருந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 1 மணி. 1 மணி அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஞாபகம் வரும்னு நம்ம நேர்களை கேட்டால் கண்டிப்பாக பாடல் உங்கள் சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடல் உங்களுக்காகவே உங்களோட சாய்ஸாக இந்த 1 மணி நேரமும் பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்குறதுக்கு தயாராக காத்துட்ருப்பீங்க.
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்ல நம்ம சந்திக்க போற முதல் நேர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மாணிக்கம் கேக்கனர். நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மாணிக்கம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: வரம் வந்து தூரம் நின்னு போச்சு.
1: சரி,
3: அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் சோக கதைகள் தாய் குலமே.
1: ஏன் இப்படி?
3: இல்ல இல்ல மேடம், பாடல் நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும் அந்த பாடல்.
1: சரி, என் சோக கதையை கேளுங்க தாய் குலமே.
3: தாய் குலமே.
1: சரி, பாடல் கொடுத்துடலாம். நன்றி
3: நன்றி நன்றி மேடம், நன்றி.

0: பாடுறானுங்க சாமி.
1: பங்கஜம் என்னடா பங்கஜம், என் மங்களத்தை பத்தி பாடுறா.
0: மங்களம் கடைசியில தானுங்க பாடணும்.
1: நான் சொல்றேன் முதல்ல பாடுறா.
2: இன்னும் அட்வான்ஸ் வாங்கலீங்களே?
1: அட்வான்ஸ் ஆகுது கிட்டுவான்ஸ் ஆகுது தள்ளிக்கடா, நாங்களே பாடுறோம். மாமா
3: மாப்பிள்ள
1: நீ ஆரம்பி.
3: மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவண்ணா, அந்த மதுர வீரனையே எதிர்த்தவண்ணா, அப்பே வட்ட என்ன வஞ்சாயத்திலே நிறுத்திட்டாங்களே படுவாவி பசங்க. என் அருவை என்ன, பெருமை என்ன, அந்தஸ்து என்ன, என் குஸ்தி என்ன, பஸ்கி என்ன, தண்டா என்ன, இதை நான் எங்க சொல்வேன், என்ன செய்வேன் மாப்ள? இதுக்கு மேல நீ எப்ப?
1: அட உன் கதை எனக்கு எதுக்கு மாமா?

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.

0: ஒரு மணி 8 நிமிஷத்தை கடந்து போயிட்டுருக்கு இந்த நேரம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மேடம் சங்கர் பிரசாத்.
0: புரசைவாக்கம் சங்கர். என்ன பாடல் சார் உங்களுக்கு?
1: தியாகத்திலிருந்து நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள்.
0: நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று. கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
1: நன்றி.

0: வணக்கம் மேடம். ஈரோடு மாவட்டம் வந்தபாடி செல்விபட்டன் சென்னியப்பனுங்க.
1: ஈரோடுல இருந்து சென்னியப்பன். ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு இன்னைக்கு?
0: யூத்ங்கிற புது படத்துல இருந்து முட்டக்கலக்கி அந்த சாங்.
1: முட்டக்கலக்கி சாங்கா? சரி, கொடுத்துடலாம். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
0: தேங்க்யூ மேடம். ஏ மஞ்ச

1:14 கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த நேயர் வணக்கம்,

0: பாட்டுக்கு
1: ஒரு மணி 17 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: வியாசர்பாடி பழனிசாமி பேசுறேன் மேடம்.
1: வியாசர்பாடில இருந்து பழனிசாமி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: என் தங்கச்சி படிச்சதுல இருந்து போடுங்க மேடம். நல்ல காலம் பிறந்திருச்சு.
1: நல்ல காலம் பிறந்திருச்சு. சரி,
2: ஆமா
1: கேக்கலாம். நன்றிங்க.
2: நன்றி.

0: ஒரு மணி 22 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி போணுச்சு 22 நிமிஷம் அப்படின்னு தெரியாத மாதிரி அவ்வளோ சூப்பரான பாடல்களாக போயிட்டுருக்கு. எல்லாமே அடிதடி சூப்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திபன் மேடம். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கேன் பார்த்திபன். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு இன்னைக்கு?
1: அதாவது நீங்கள் கேட்டவையிலேருந்து அது அடியே மனம் நில்லுனா நிற்காதடி, கொடியே மனம் நில்லுனா நிற்காதடி ஒரு பாட்டு இருக்கு மேடம்.
0: சரி, பாட்டு கேட்டலாம். நன்றி மேடம்.

0: ஒரு மணி 1:29 ஆயிடுச்சு. பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் அரக்கோணம் பக்கத்துல மேல் பக்கத்துல இருந்து பாண்டரங்கன் பேசுறேம்மா.
0: சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் மணிக்குயில்மா.
0: ஓகே,
1: அதுல அருண்மொழியும் உமார

0: என்ன பாட்டுமா, காதல் நிலாவே போவே கை மீது சேரவான்ட்டு பாட்டுமா?
1: நிச்சயமா பாட்டு கேட்டலாம், ஒரு சின்ன விளம்பர இடைவேளை இருக்கு, அதுக்கப்புறமா உங்களுக்கான பாடல் கொடுத்துறேன். நன்றி.
0: தேங்க்யூமா, தேங்க்யூமா.
2: 102.3 பாட்டுக்கு இதுதான்
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது பாடல் உங்கள் சாய்ஸ். பாடல் உங்கள் சாய்ஸில் உங்களுக்கான பாடல் நீங்கள் கேட்கணும்னா ஒரு சின்ன வேண்டுகோள் தான். 2 நாட்கள், இதற்கு முந்தின 2 நாட்கள் நீங்கள் பங்கெடுத்திருக்க கூடாது. அதனால நிறைய புது நேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நேரம் 1:30.
3: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஓர் சாதன் தேனா சாஹதா.
4: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
6: கடந்த 6 வருஷத்தில் PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள் உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
1: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
2: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
1: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.

0: 102 புலி 3 பாத்துக்கு இதான் தானு.
1: 102 புலி 3 பாத்துக்கு இதான் தானு.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் உங்கள் சாய்ஸ். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கேன் மேடம்.
0: என்ன படம் பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் சோப்புச்சேரிக்கு சிவு சுப்பிரமணியன், படம் இட்லி கடை.
0: இட்லி கடை, மயிலாடுதுறையிலிருந்து சுப்பிரமணியம்.
1: சிவ சுப்பிரமணியன்.
0: ஓகே, சிவ சுப்பிரமணியம் உங்களுக்காக இட்லி கடை படத்துல இருந்து பாடல். என்ன பாடல் வேணும்?
1: என்ன சுகம் என்ன சுகம்னு ஒரு பாடல் வரும்.
0: ஆமா, இருக்கு, கொடுத்துடலாமா?
1: கொடுத்துடலாம் மேடம்.
0: கேளுங்க. நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம். வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க.
1: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: உள்ளகரத்தின் சேதுராமன்
0: பேசுறேன். எங்க இருந்து சேதுராமன் சார் பேசுறீங்க?
1: உள்ளகரம். உள்ளகரம்.
0: உள்ளகரம்.
1: பொம்மைங்கிற படத்துல சுச்சிலா பாடியா?
0: பொம்மை படத்துல இருந்து பாடலா? சரி, வானொலி பக்கத்துல இருக்கீங்களா?
1: இல்ல இல்ல, கொஞ்சம் எச்சிதான் இருக்கேன்.
0: இருந்தாலும் சத்தம் கேக்குதே.
1: சரி, நான் கொஞ்சம் தள்ளி போயிருக்கேன்.
0: சரி, பொம்மைல இருந்து என்ன பாட்டு?
1: பொம்மை படத்துல சுச்சிலா பாடிய எங்கோ பிறந்த வரம் எங்கோ வளர்ந்த வரம் என் மனதில் எப்படியோ.
0: சரி, பொம்மை படத்துல இருந்து ஒரு பாடல் கொடுத்துடலாம். நன்றி.
2: தப்பி தப்பி தப்பி தப்பி

0: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சென்னை கோசப்பேட்டை கந்தசாமி கோயில் தெரு, உமாசங்கர் பேசுறேன்.
0: உமாசங்கர், என்ன பாடல் உங்களுக்கு கொடுக்கலாம்
1: இன்னைக்கு? சூரக்கோட்டை சிங்க குட்டி மேடம்.
0: சரி,
1: அதுல இருந்து ஒன்னும் தெரியாத பாப்பா, அந்த பாடல் வேணும் மேடம்.
0: கொடுத்துடலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். அடுத்த நேர் வணக்கம்.
1: நல்ல ஒண்ணு.
0: வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராஜேஸ்வரி நீலமங்கலம் கன்னட பாட்டியம் பேசுறேன் மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும்?
2: கங்கா கௌரியிலேந்து அழகிய மேகங்கள் அந்த மாதிரி பாட்டு வரும் மேடம்.
0: சரி, கொடுத்துடலாம். நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
2: நன்றி மேடம்.
1: நன்றி இணைப்புக்கு வந்தது.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: அம்மாபேட்டை லோகநாதன் பேசுறேன் மேடம்.
0: லோகநாதன் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து பஞ்சவர்ணக்கிளி, அழகன் முருகனிடம் ஆசை. அந்த பாடல் போடுங்க.
0: ஓகே, பாடல் கேட்கலாம். நன்றி.
1: ஆ, நன்றி மேடம்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றென்றும் விருப்பமுடன் கேட்டு ரசிக்கும் நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். நேரம் 2:15:35. நாம் இப்பொழுது கேட்கலாம்.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில இன்னைக்கு பாடல்கள்லாம் கேட்க போறோம். எந்த மாதிரியான தலைப்புல இல்ல எந்த மாதிரியான பாடல்களா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கள்ளம் இல்லாத வெள்ளை உள்ளம் கொண்ட கதாநாயகர்கள் நடித்த படங்கள் இருக்கும். அவங்களுடைய அந்த வெள்ளந்தியான ஒரு நடிப்பை பார்க்கும்போது, அவங்களோட அந்த கேரக்டரைசேஷனை பார்க்கும்போது நமக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த மாதிரியான திரைப்படங்கள்லேருந்து சில பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். நம்ம நிகழ்ச்சியில முதல்ல கேட்கக்கூடிய பாடல் எங்கள் வீட்டு பிள்ளை என்ற படத்திலேருந்து தான் ஒழிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடலை டி எம் சுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்காங்க. வாலி எழுதிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்கிறது நமக்காக

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

மதிய நேரத்தில் இன்னிசை திரைப்பாடல்களை வழங்கும் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில இணைந்துள்ளோம் அப்படின்னு பிரபாகரன் பதிவிட்டிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் இனிய பிற்பகல் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இனிய மதிய வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரிதான் எஸ் பழனி அவங்களுமே கூட சிறப்பா நிகழ்ச்சியெல்லாம் நடைபெறணும் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. அவங்க கூடிய கார்த்திகேயன் சிவசுப்ரமணியம் மேலப்பேடு தயாளன் எல்லோருமே நிகழ்ச்சியில் இணைந்ததை சொல்லியிருக்காங்க. இனிய பகல் வணக்கம், இனிசை அளிக்கும் எங்கள் ஸ்டைல், இதமான பாடல்கள் அடங்கிய ஸ்மைல், இனிக்கு தருவது பண்பலை, சிறப்பு இணைந்து கேட்பது எமது பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்திலேருந்து நாமளுமே அவங்க எல்லாருக்குமே நன்றியும் சொல்லிக்கிறோம். அவங்களுடைய வாழ்த்துக்கள், அவங்களுடைய பதிவுகளுக்கும் வாழ்த்துக்கள். கலில் அகமது அவருமே வந்து நிகழ்ச்சியில் வெல்கம் பண்ணுறோம் எல்லாரையும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. சிகேஎன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. முகமது மியான் அவருமே கூட இணைந்திருக்காரு. புஷ்பா வள்ளி அப்படின்றவங்க வந்து மதிய வணக்கம் சொல்லிட்டு எங்கள் ஸ்டைலில் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லி மாந்தோப்பில் நின்றிருந்தேன் பாடல் வந்து என்றைக்குமே வந்து ரொம்ப இனிமையான ஒரு பாடல் இல்லையா, அதனால வந்து முதல் பாடலை அதை கேட்டதில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாந்தோப்பில் நின்றிருந்தேன் மாம்பழம் வேண்டும் என்ற இந்த பாடல் வந்து எத்தனை மணி வந்தாலும் நம்ம கேட்டுகிட்டே தான் இருப்போம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜி மாணிக்கம் கோபி அப்படின்றவரும் இனிமையான பாடல் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. சரவணர் ராமலிங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. பிரபாகரன் நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் பாடல் அமர்க்களம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் எல்லாரும் வாங்க சொல்லி வரவேற்றிருக்காங்க புஷ்பவள்ளி. சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் யார் பாடியிருப்பாங்க, எந்த மாதிரியான படத்துலேருந்து வருது அப்படின்ற ஆர்வத்தை நம்ம சொல்லிடலாம், சொல்லி அதை உடச்சிடலாம். மணியோசை என்ற படத்துலேருந்து பாடல் நம்ம கேட்க போகிறோம். சதன் எல்லா ஈஸ்வரி அவங்க ரெண்டு பேரும் பாடியிருக்க பாடல், கண்ணதாசன் எழுதிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நம்ம முதலே சொன்ன மாதிரி வெள்ளை மனம் பிள்ளை குணம் கொண்ட கதாநாயகனை கொண்ட பாடல்கள், அந்த மாதிரியான ஒரு படத்துலேருந்து பாடல்கள் நம்ம கேட்டுருக்கிறோம். நம்ம சொல்லலாம் வெள்ளை மனம் அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு கூட நம்ம சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாடல் நம்ம கேட்கலாம் இப்போது நிகழ்ச்சியில்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
2: நேரம் 2:28. 5 நொடி. நம்மளோட நிகழ்ச்சியில கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலேருந்து அவருமே இணைந்திருக்காரு. பிற்பகல் வணக்கம் அப்படின்னு சொல்லி உற்சாகமா நம்மளோட நிகழ்ச்சி தொடரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காரு. நம்மளோட நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் சிப்புக்குள் முத்து என்ற படத்திலிருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஒழிக்கக்கூடிய பாடல் வைரமுத்து எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை இளையராஜா.

நேரம் 2:34:20. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்துல இருந்து அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில வித்தியாசமான தலைப்பு, வெள்ளந்தி நடிப்பில் அசத்திய கதாநாயகர்களின் பாடல்கள் சிறப்பு தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தொகுப்பு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு வாழ்த்திருக்காங்க. ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி மாமாவை பாரு, அந்த பாட்டு வந்து ரொம்ப வந்து கேட்டு ரொம்ப நாளும் ஆச்சு, நல்லாவும் இருந்தது. அப்புறம் இந்த துள்ளி துள்ளி நீ பாடமா பாடலும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா வாழ்த்திருக்காங்க. பழனி கவிதா அவருமே வந்து தர்மபுரி மாவட்டத்திலேருந்து நிகழ்ச்சியை ரசித்து மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. அவங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் ஒளிபரப்பு செய்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துள்ளி துள்ளி நீ பாடமா அந்த பாட்டு தான் போல. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்கக்கூடிய பாடல் கேட்கலாம். அதற்கு முன்னதாக

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஏ நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு திரைப்புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: நம்மளுடைய எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து வெள்ளை மனம் கொண்ட கதாநாயகர்கள் நடித்த படங்கள், அதாவது வெள்ளை மனம், பிள்ளைகுணம், இவங்களோட அந்த கேரக்டரைசேஷன் அந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்மளுக்குமே. அந்த மாதிரியான பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கிறோம். நம்ம கேட்கக்கூடிய அடுத்த பாடல் அதிசய பிறவி என்ற படத்தையும் தான் வருது. மலேசியா வாசுதேவன், சித்ரா இவங்க ரெண்டு பேரும் பாடியிருக்கக்கூடிய பாடல், வாலி எழுதியது, இளையராஜா இசையில் ஒலிக்கிறது நமக்காக.
3: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

சின்ன தம்பி என்ற படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்டோம். நம்ம கேட்ட அந்த பாடல் மனோ குரலில் ஒலித்தது. வாலி எழுதியிருந்த பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா. நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, பிரபாகரன் அவர் வந்து வெள்ளை உள்ளம் கொண்ட கதாபாத்திரத்தில் அசத்திய கதாநாயகர்கள், பாடல் தொகுப்பு இனிமே, தொகுத்து வழங்குறவங்களுக்கு நன்றி, தொகுப்பு குழுவினருக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாட தோணும், அந்த தாளம் போட வைத்த பாடல் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரபாகரன். வீரராகவன், பகல் நிலவு பண்பலையில் உலா பாடல்கள் அனைத்தும் தேன் பலா, பரவசம் தந்தது மனதின் இன்பத்திலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்ல நல்ல பாடல்களை அவங்களும் ரசிக்கிறாங்க. நவரசம் நிறைந்தது ராகத்திலா. நன்றி ஃபேஸ்புக் வீரராகவன். மாதாவரமும் பதிவிட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்தில் இந்த உன்னை பார்த்த நேரம் பாடல் இனிமை தொகுப்பு வழங்கினவுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலைக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க முரளிதரன் விழுப்புரத்திலேருந்து. பொன்னேரி அங்கிருந்து கலில் அகமத், சாங் சூப்பர் எக்ஸலன்ட் ஜாப் சொல்லியிருக்காங்க. ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து இந்த மதிய நேரத்தில் தாங்கள் சுறுசுறுப்பாக நிகழ்ச்சியை வழங்குவதற்கும் இனிய பாடல்களுக்கும் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி நம்மளை வாழ்த்தி இன்னமே நம்மளை சுறுசுறுப்பாக்கியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவருமே ஒரு ஸ்டிக்கர் போட்டு நம்மளை மகிழ்ச்சியில ஆழ்த்திருக்காரு. நேரம் 2:47:45 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்னென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில். இன்றைய எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில பாடல்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட தலைப்புல போயிட்டு இருக்கு. வெள்ளை மனம் அப்படின்ற ஒரு வெள்ளை மனம், பிள்ளைகளும் கொண்ட கதாநாயகர்கள் நடித்த படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் எந்த படத்திலிருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு? ஆணிவேர் என்ற படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்க போறோம். இந்த பாடல் வாணி ஜெயராம் குரலில் ஒழிக்கப் போகிறது. பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ்.

0: தாலாட்டு என்ற படத்தின் தான் பாடல் நிறைவாக ஒழிக்க கேட்டோம். இந்த நிகழ்ச்சிக்கு மலேசியா வாசவின் குரலில் ஒழித்த பாடல் புலமை பித்தன் எழுதியிருந்தது, இளையராஜா இசையில் ஒழித்தது. நல்ல இனிமையான பாடல்கள்லாம் நம்ம கேட்டோம். வெள்ளை மனம் என்ற ஒரு தலைப்பில் அந்த மாதிரி குழந்தை உள்ளம் கொண்ட கதாநாயகர்கள் நடித்து அசத்திய படங்களிலிருந்து பாடல்கள் ஒழித்தது. நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்
2: எங்கள் ஸ்டைல்.
0: நேரம் 2:55. நேயர்கள் இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில். பாரத பிரதமரின்

0: செல்வமும் தானியமும் வேளாண் திட்டம் குறித்த தகவல்களே.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்வோம். மாவட்ட அளவில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் பிரதமரின் தன் தானியா கிருஷி யோஜனா குறித்து. 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இத்திட்டம் அறிவிக்கப்பட்டது. 2025 ஆண்டு ஜூலை 16 அன்று ஒப்புதல் அளிக்கப்பட்டு 100 குறைந்த செயல்திறனுடைய வேளாண் மாவட்டங்களில் கவனம் செலுத்துகிறது. வருடந்தோறும் 24,000 கோடி ரூபாய் அளவில் 6 வருடங்களுக்கு இத்திட்டம் செயல்படுத்தப்படும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்பது வள்ளுவர் வாக்கு. உழுதுண்டு வாழ்பவர்களே உயர்ந்த வாழ்வினர். ஏனென்றால் மற்றவர்கள் அவர்களை தொழுதுண்டு வாழ வேண்டியிருக்கிறது என்பதே குறள் விளக்கம். நாட்டின் பொருளாதாரம் 3 பிரிவாக விவசாயம், தொழில்துறை, சேவைத்துறை என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறை மற்றும் சேவைத்துறையை காட்டிலும் வேளாண் துறை குறைந்த விகிதத்திலேயே பங்களிக்கின்றது. ஆனால் இவ்விரண்டு துறைகளை காட்டிலும் வேளாண் துறையில்தான் அதிக அளவு வேலைவாய்ப்பு உள்ளது. அதிக ஆட்களை வேலைக்கு வைத்தும் உற்பத்தி விகிதம் குறைந்து இருப்பதால் வேளாண் துறையில் செயல்திறனும் உற்பத்தி திறனும் குறைவாக உள்ளது என்று அறிந்து கொள்ளலாம். தன் தானிய கிருஷி திட்டம் மூலம் உற்பத்தி திறன் அதிகமாகும், பயிர்களில் பல்லுயிர் காக்கப்படும், நீர்ப்பாசனம் மேம்படும் மற்றும் கடன் வழங்குதலை உறுதிப்படுத்தும். இத்திட்டம் மூலம் 36 மத்திய அரசு திட்டங்கள், 11 மத்திய அமைச்சகங்கள் ஒருங்கிணைக்கப்படும். 1,70,00,000 விவசாயிகள் நேரடியாக பயன்பெறுவர். மாவட்ட ஆட்சியர்களால் தயாரிக்கப்படும் மாவட்ட அளவிலான திட்டங்களுக்கு வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிதி ஆயோக்கிடமிருந்து உதவிகள் கிடைக்கும். டிஜிட்டல் பலகை, வேளாண் செயலி, மாவட்ட அளவிலான தரவரிசை ஆகியன வெளிப்படைத்தன்மை, அணுகுதல், பொறுப்பேற்றல் ஆகியவற்றை உறுதிப்படுத்தும். குறைந்த உற்பத்தி, குறைந்த பயிர் விதைக்கும் தீவிரம், குறைந்த கடன் வழங்கல் ஆகியவற்றின் அடிப்படையில் 100 மாவட்டங்கள் தேர்வு செய்யப்படும். குறைந்தது ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாவட்டமாவது தேர்வு செய்யப்படும். மாவட்ட, மாநில, தேசிய அளவிலான குழுக்கள் மூலம் இத்திட்டம் மேலாண்மை செய்யப்படும். பழங்கள், மீன் வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், கால்நடை பராமரிப்பு, வேளாண் காடுகள் என ஊரக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வேளாண் சார்ந்த அனைத்து துறையிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டம் மூலம் ஒருங்கிணைப்பின் சக்தி, பரவலாக்கப்பட்ட திட்டம், நிகழ்நேர கண்காணிப்பு உறுதிப்படுத்தப்பட்டு எல்லாருக்குமானதான எல்லாருக்குமான வளர்ச்சியை முன்னெடுக்கிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொண்டோம் மாவட்ட அளவில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் பிரதமரின் தன் தானியா கிருஷி யோஜனா குறித்து.
0: நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் செல்வமும் தானியமும் வேளாண் திட்டம் குறித்த தகவலை கேட்டோம்.
2: வரும் வெள்ளிக்கிழமை 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
3: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
2: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
3: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
2: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் FM இன் வர்ணஜாலம்.
2: நேரம் 3 மணி.

பத்து நொடி நேயர்கள் இணைந்திருப்பது வர்ணஜாலம் நிகழ்ச்சியில். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட வர்ணஜாலம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இன்று பாத்தீங்கன்னாக்கா இளையராஜா இசையமைத்த சில பாடல்கள் அவரை கூட பாடியிருப்பாரு. அந்த மாதிரி பாடல்களும் அவர் இசையமைத்த பாடல்களும் நம்ம கேட்க போறோம். பல 1000+ மேற்பட்ட பாடல்களுக்கு அவர் இசையமைச்சிருக்காரு. அதே மாதிரி எண்ணிலணங்காத அதே 1000+ படங்களுக்கு அவர் பின்னணி இசையும் கொடுத்திருக்காரு. இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அவருடைய அந்த இசையமைக்கும் பாணி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா? அது குறித்த தகவல் கூட இன்றைய நிகழ்ச்சியில இந்த ஒரு செக்மெண்ட்ல இருக்கும். அவருடைய அந்த இசையமைத்த பாடல்களும் நம்ம கேட்கலாம் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி நிகழ்ச்சியோட துவக்கமாக நம்ம ஒழிக்க போகிற பாடல் அன்னக்கிளி இந்த படத்திலிருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடல் எஸ் ஜானகி குரலில் ஒழிக்க இருக்கிறது. பஞ்சு அருணாச்சலம் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.

இந்த அன்னக்கிளி என்ற பாடல் அந்த படம் வந்து வெளியான அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க இது சீக்கிரமாகவே எல்லா மக்களுக்குமே ரீச் ஆன ஒரு படமாகவும் இருந்தது, பாடல்களாகவும் இருந்தது. ஏன் அவ்வளோ கவனத்தை ஈர்த்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு இசையாக இருக்கிறது, அந்த மாதிரி ஒலித்தது ஒரு புதுமையான ஒரு விஷயமாகவும் இருந்தது, அதனால் கேட்க தூண்டியது. ஒரு நல்ல பாடல் கேட்டு நம்ம நிகழ்ச்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேரம் கூட 3:06 ஆயிடுச்சு. பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்ம ஃபேஸ்புக் பேஜில் நம்மளோட போன ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கேட்டுட்டு எங்கள் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. வீர ராகவன் தொகுப்பு சூப்பர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பாடு தட்டி வச்சிருக்காங்க, நான் நல்லா சாப்பிட்டு தான் வந்திருக்கேன், ஏன்னா நம்ம இணைஞ்சதே இப்போ தானே. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் அவருமே கூட முத்து முத்து தேரோட்டம் அந்த பாடல் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. பழனி கவிதா பாப்பாரப்பட்டி தர்மபுரி மாவட்டத்திலேருந்து அருமை அருமை நல்ல நல்ல பாடல்கள் தருவது உங்கள் ஸ்டைல், அதை கேட்டு ரசிப்பது எங்கள் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கவிதையா சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கமெண்ட்ஸை. ஒவ்வொரு பாடலும் அற்புதம் நன்றின்னு சொல்லியிருக்காங்க பழனி கவிதா. சிகேஎன் வெப்பேரிலிருந்து வாணியம்மா பாடல் சூப்பர் அப்படின்னு அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. வானலைகளில் இசைஜாலம் படிக்கும் வர்ண அந்த வர்ணஜாலம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம் பிரபாகரன் சொல்லியிருக்காங்க. மச்சான பாத்தீங்களா பாடல் சூப்பர், நன்றிகள் பலனும் சொல்லி முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து பதிவிட்டிருக்காங்க. விச்சூர் ராஜி ராஜ்குமார் இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரமும் அவங்களும் தான் அந்த பாடல் நல்லா இருக்குன்னு சொல்றதை திரும்பி பதிவிட்டிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருந்தோம் அவர் வந்து இசையமைக்கும் பாணி குறித்து நம்ம ஏதோ ஒன்று சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாடலுக்கான சூழல் கதையை விரிவாக்கம் செய்யறதுக்கான திரைப்பட இயக்குனர் இவங்கெல்லாம் இருப்பாங்க அந்த நேரத்தில். அந்த சூழலை சொல்கிறதுக்கும் அந்த கதை களத்தை சொல்கிறதுக்கும் அந்த பாடல் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரப்போகுது அது எப்படி இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு அவர் இருப்பார். அவர் அந்த ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த நேரத்தில் இருப்பாங்களாம். பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நானும் என் ஹார்மோனியமும் மட்டும்தான் அப்படின்னு இளையராஜா சொல்கிறாரு. அப்போ இருக்கக்கூடியவங்க நானும் என்னுடைய ஹார்மோனியம் மட்டும்தான், பாடலுக்கான சூழலை கற்பனை செய்து ஹார்மோனியத்தை தொடும்பொழுது இசை பாயும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அப்பொழுது வேறு உலகில் சஞ்சரிப்பேன், அது என்னால் விளக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இசை பாயும் பொழுது அது நம்ம செவிகளில் விழும்போது அதை கேட்டு நம்ம ரசிக்காமலாம் இருப்போம், நாமளுமே ரசித்து நாமளுமே ஒரு புது உலகத்தில் சஞ்சரிப்போம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எந்த படத்திலிருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு, என்ன பாடல் நம்ம கேட்கலாம். 16 வயது நிலை என்ற படத்திலிருந்தா பாடல் ஒழிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடலை இசையமைத்து பாடியுள்ளார் இளையராஜா.

இப்ப நம்ம வர்ணஜாலம் நிகழ்ச்சியில ஒழித்து கொண்டிருக்கும் பாடல்கள்லாம் அவங்களுக்கு இசை விருந்தா இருக்கு அமைந்திருக்கிறது. முதல் பாடலே வந்து அசத்தல் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க பிரபாகரன்.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஏ நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இது இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

இளையராஜா அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா சொல்லி மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய பாடல்கள்லாம் நம்ம கேட்டுட்ருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன பாட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பேர் இல்லாத ஒரு நாள் போகக்கூட போகாது அப்படின்ற கூட நிறைய பேர் இருக்கலாம் நம்மள. அப்படி இருக்கும்பொழுது இவருடைய இந்த பேர் எப்படி அவருக்கு வந்தது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? தன்ராஜ் மாஸ்டர் அப்படின்றவர் தான் ராசையா என்ற பெயரை மாற்றி ராஜா அப்படின்னு வச்சாராம். பின்னர் பஞ்சு அருணாச்சலம் ராஜாவை இளையராஜா என்று மாற்றினாராம். ஸோ இந்த மாதிரி அவருடைய பெயர் அன்னைக்கு அமைந்தது. அது இன்றளவும் நம்ம செவிகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. சோளம் விதைக்கிலே பாடல் கூட நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்ட மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முரளிதரன் விழுப்புரம்லேயும் சொல்லியிருக்காங்க. வண்ணதளம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி மேலப்பெடுதாயில நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பகவதிபுரம் ரயில்வே கேட் என்ற படத்திற்காக இளையராஜா சாய்பாபா உமா ரமணன் பாடியிருக்கக்கூடிய பாடல். கங்கைவரம் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.

நேரம் 3:18 20 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வர்ணஜாலம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இளையராஜா இசைமித்த படங்கள்ல இருந்து பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன தகவல்களோட எத்தனை எத்தனையோ பாடல்கள் திரைப்படங்கள் அப்படின்னு அவர் இசைமிச்சிருக்காரு, பாடியிருக்காரு. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இசையமைப்பாளராக இளையராஜா இருக்கிறார். அடுத்த பாடல் நம்ம கேட்க போறோம். எந்த படத்திலிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம கேட்கக்கூடிய பாடல் தர்மபத்தினி என்ற படத்திலிருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. இளையராஜா எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல், கண்மணி சுப்பு எழுதியது. பாடலுக்கு இசை இளையராஜா.

விபத் பாரதி தமிழ்FM நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் வீரராகவன் அவர் பதிவிட்டிருக்காரு. அன்னக்கிளி தொடக்கம் இசை கோலம், அனைவர் மனதிலும் ராஜா வர்ணஜாலம், அனைத்து ராகங்களும் அவர் சூட்சமம், அற்புதம் நிறைந்த இசையில் சாம்ராஜ்யம், அழகுபட நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதையும் சொல்லியிருக்காங்க. பண்பலையின் சிகரம் ஃபேஸ்புக், நம்மளுடைய விபத் பாரதி தமிழ்FM பண்பலையின் சிகரமாகவும் திகழுது ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம். குடிசி பாலசுப்ரமணியம் இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அங்கிருந்து ஆண்டனி ராஜ் அவருமே கூட பிரபல கதாநாயகர்களின் படங்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து கதாநாயகர்கள் படங்களுக்கும் சிறந்த இசையை இசைஞானி அவர்கள் கொடுத்திருப்பார். ஆமா, நிஜமா சொல்லணும், ஒரு நியூ கமரா இருந்தா கூட நமக்கு தெரியாது, அந்த பட கதை கூட நமக்கு தெரியாது, ஆனா அந்த பாடல் நமக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி இருக்கிறது அவரால் மட்டும்தான் முடியும். கிராமிய இசையோடு மேற்கத்திய இசையும் அழகா தருவதில் வல்லவர் அவர். இந்த ஒரு மணி நேரமும் அவரது சிறப்பு பாடல்கள் வளம் வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலில் அகமது பொன்னேரியிலேருந்து அவரும் வந்து சூப்பர் வெரி குட் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமலா வரதன் அவங்களும் நிகழ்ச்சியில் எழுந்திருக்காங்க. அன்னக்கிளி படத்தில் மச்சான பார்த்தீங்களா பாடல், தர்மபத்தினி படத்திலேருந்து நான் தேடும் அந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே அருமை அப்படின்னு சொல்லி புஷ்பா வாழ்த்திருக்காங்க. செவ்வரளி தோட்டத்தில் அந்த பாடல் கூட அவங்க ரொம்ப பிடிச்சதுன்னு புஷ்பா சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு அவரும் மன்னாரப்பேட்டையிலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. நான் தேடும் செவ்வந்தி பூ இது நெஞ்சில் நிலைத்தது, பாடல் பாடல் இது நீங்காத மயக்க வைத்தது, ராகம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்கள் அனைவரும் விரும்பும் தேன் அமுது ஃபேஸ்புக் வீரராகவன் பதிவிட்டிருக்காங்க. ஒரு காட்சியில வசனங்கள் ஏதும் இல்லாவிட்டாலும் கூட தன்னோட பின்னணி இசை மூலமா கதாபாத்திரங்களின் உணர்வுகளை பார்வையாளர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது இளையராஜாவுக்கு கைவந்த ஒரு கலையா இருக்கும். அதுல அவர் வல்லவர். இதற்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பாலு மகேந்திரா அவருடைய படமான வீடு திரைப்படத்துல தன்னோட பேத்தி கட்டி கொடுத்த அந்த வீட்டை முருகேசன் அப்படின்ற அந்த தாத்தா சுற்றி பார்ப்பார் இல்லையா, அந்த ஒரு காட்சியை நல்ல ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம் அப்படின்றது எல்லோருமே நமக்கு தெரிஞ்ச ஒன்றுதான். அதை நம்ம இப்ப நினைச்சு பார்க்கலாம். அதே மாதிரி திரைக்கதை கதை மற்றும் நடிகர்களின் பங்களிப்பையும் தாண்டி இசை மூலமா ஒரு படத்துக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றத அவர் யோசிப்பாரு. அதே மாதிரி அவர் தந்தம் இருப்பாரு. 1988 வெளியான என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு என்ற திரைப்படம் மூலம் அதை நிரூபித்தும் இருப்பாரு இளையராஜா அவர்கள்.

சொல்லணும்னா அந்த இறுதி காட்சி அதை நம்ம நினைச்சு பார்க்கலாம். இப்போ முடிஞ்சா கூட நம்மளால பார்க்க முடிஞ்சாலும் பார்க்கலாம். அப்போ வரக்கூடிய அந்த இசை பார்த்தீங்கன்னாக்கா இளையராஜாவை நாம் ஏன் இன்றும் கொண்டாடுகிறோம் அப்படின்றது புரிந்துவிடும். ஒரு குழந்தையை பிரிந்து செல்லும் தாயோட உணர்வுகளை மிக்க அழகாக தனது இசை வாயிலாக நம்மிடம் கொண்டு சேர்த்திருப்பார் இளையராஜா. என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு படத்தில் தான் பாடல் நம்ம கேட்க போகிறோம். அதுவும் அவர் குரலில் பாடியிருக்கக்கூடிய பாடல் தான் இப்போ ஒலிக்கப் போகிறது. அந்த பாடல் இளையராஜா எழுதி இசமைத்து பாடிய பாடல்

0: யோன் பண்ணிருக்கீங்க 102.3 ஆர்ஜி ஹேமாவோட.
1: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
2: சாரிம்மா, தண்ணியை சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க.

0: ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
1: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
0: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
1: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
2: நேரம் 3:31:25. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வர்ணஜாலம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இளையராஜா இசைமித்த பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டு இருக்கோம். அந்த மாதிரியான படங்கள் தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அவர் வந்த அந்த காலகட்டத்திலேருந்து 1990கள் வரைக்கும் கூட எந்த ஒரு சினிமா பாடல்களை நம்ம போட்டு காட்டினா கூட சின்ன குழந்தை கூட சொல்லிடும் அப்படின்ற அளவுக்கு இது இளையராஜா பாடல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்தது அவருடைய பாடல்கள் அனைத்துமே. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்கக்கூடிய பாடல் கரகாட்டக்காரன் என்ற படத்தில் இருந்து ஒழிக்கக்கூடிய பாடல், இளையராஜா சித்ரா குரல்களில் ஒழிக்கக்கூடிய பாடல், கங்கை அமரன் எழுதியிருந்தது பாடலுக்கு இசை இளையராஜா.

0: அவருடைய ஃபேஸ்புக்கில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மான் உந்தன் சொந்த மான் பாடல் இனிமேன் பிரபாகரன் சொல்லியிருக்காங்க. உள்ளத்தை என்றும் மகிழ வைத்து உதிரி பூக்களின் அழகிய கண்ணே அந்த மாதிரி பாடல், அந்த பாடல் அவர் நினைவு சொல்கிறாரு. அப்புறம் வந்து உரைய வைக்கும் இசை இளையராஜா இசையின் ராகதீபம் அந்த மாதிரி ராகதீபம் ஒன்று அந்த பாடல் இருக்குங்களா, அதை அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒளிமிளிரும் பாடல் பண்பலையில் புலாவர விருப்பம் அதுவும் வரணும்னு ஒரு ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவர்தேந்து. நேரம் 3:37:20.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
2: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442498648 0442498648
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com

அன்னக்கிளி தொடங்கி நம்ம அதுக்கப்புறமா வெளிவந்த எத்தனையோ படங்கள் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வினைல் ரெக்கார்டுகள் அப்படின்ற மாதிரியான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஸ்ட்ரீமிங் தளங்கள், இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஏறக்குறைய பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக கடந்தும் இளையராஜாவோட இசையும் குரலும் கொண்டாடப்படுது அப்படின்னும் போது அதை நம்ம மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால தான் இந்த பாடல்களை இன்னுமே நம்ம கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் கீதாஞ்சலி என்ற படத்திலிருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடல் இளையராஜா சித்ரா இவர்களோட குரல்களில் ஒழிக்கக்கூடிய பாடல். வாலி எழுதியிருந்தது, பாடலுக்கு இசை இளையராஜா.

நம்ம முன்னாடி நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம், அதாவது 1970 அந்த இறுதி காலகட்டத்தில் அவர் வந்த அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள்லேருந்து அதுக்கப்புறமா வந்து 1990கள் வரை கூட இருக்கக்கூடிய பாடல்களில் நம்ம கேட்கும்போது எல்லாராலையும் சொல்லிட முடியும் இந்த பாடலுக்கு இசை யார் அப்படின்னு கேட்டா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனுடைய தாக்கம் குறித்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னா, பிரபலமான உதாரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய சிறு நகரங்கள், சிற்றூர்கள், கிராமங்கள். ஏன் இப்போ நம்ம சிட்டியில் போகிற ட்ரெயின், நம்மளோட சிட்டியில் போகிற பஸ்லலாம் கூட பேருந்துகளில் இன்றளவும் கூட ஒலிக்கக்கூடிய பாடல்கள், இளையராஜா இசையமைத்த பாடல்கள், அது ஒரு நல்ல சிறந்த உதாரணம் தானே. நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் கூட பிரபாகரன் அவர் வந்து நம்மளுக்காக இங்கே பதிவிட்டிருக்காங்க, இசைஞானி இளையராஜா இசையமைப்பில் உருவான கிராமிய இசையோடு மேற்கத்திய இசையும் கலந்த இதயம் தொடும் பாடல்கள் அணிவகுப்பு செய்து கொண்டிருக்கிறது வர்ண ஜாலம் நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதமான வர்ணனை பின் தகவல்களோடு வலம் வருகிறது நிகழ்ச்சி. ரசனையும் ரசிப்பு தன்மையும் கூட்டுகிறது இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரசித்து மகிழ்கிறோம்ன்றாங்க. நானுமே வந்து உங்களோட சேர்ந்து ரசித்து கொண்டிருக்கிறேன். நிகழ்ச்சி வழங்குறதுல நம்மளுக்குமே பெருமையாக தான் இருக்கு. அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். அக்னி நட்சத்திரம் என்ற படத்திலிருந்து தான் ஒலிக்கக்கூடிய பாடல். இந்த பாடல் ஒலிக்கிறது இளையராஜாவுடைய குரல்ல. பாடலுக்கு இசையும் அவரே, பாடலை எழுதியவர் வாலி.

பூஜா, தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜாதே ராஜன் இந்த ராஜா, கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா.

மெட்டி என்ற படத்தின் பாடல் ஒலிக்க கேட்டோம். இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் பாடியிருந்த பாடல். பாடல் எழுதியவர் கங்கை அமரன். நம்ம முன்னாடி கேட்ட அந்த ரெண்டு பாடல்களையும் எவ்வளவு வேறுபாடு இருக்கு பாத்தீங்களா? அது வந்து நம்மள ஃபாஸ்டான ஒரு மேற்கத்திய இசையா இருந்தாலும் சரி, மனதை தொடும் இந்த மாதிரியான மெல்லிசையா இருந்தாலும் சரி, எதையுமே தரத்துக்கு நான் தயார்ன்ற மாதிரியான ஒரு ஜானல் அவர் பாடல்கள்லாம் கொடுத்திருக்காரு. அதையும் நம்ம கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் இன்றளவும் கூட. மகிழ்ச்சியோ சோகமோ பரவசமோ கண்ணீரோ எல்லா உணர்வுகளையும் இளையராஜா இசையோட கரைக்கலாம். அதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அவருடைய இசையில. அப்படி அனைத்து விதத்திலும் அனைவரையும் ஈர்த்தவர் அவர். நிகழ்ச்சியோட நிறைவை நோக்கி நம்ம வந்துட்டோம். இன்னும் ஒரு பாடல் தான் நம்ம கேட்க போறோம். அதோட இந்த நிகழ்ச்சி நிறைவடைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துல தான் நம்ம சந்திப்போம். அதுக்கு நடுவில் 4 மணிக்கு செய்தி சுருக்கமும் இருக்கு. நிறைவாக ஒழிக்கக்கூடிய பாடல் தெய்வ வாக்கு என்ற படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகியுடன் பாடியுள்ள பாடல். வாலி எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: ரம்மியமாக நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி நேரம் 9 நேரம் 3:59 இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்தி கேட்கலாம்.
1: நேரம் 4 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். நாட்டின் வளர்ச்சிக்கு சமூகத்தில் அனைத்து தரப்பினரின் முன்னேற்றம் இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 18 நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு வரும் 8 வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி

0: ஜி சென்னையில் இன்று துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனக்குப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்பட உள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20ஆம் தேதி திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லில் இருந்து இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நேரம் 4:03:15. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இது வந்து நம்மளுக்கு ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி. சின்ன சின்ன கேள்விகள், அதுவும் வந்து திரையில இடம்பெறக்கூடிய திரைப்படங்கள் இருக்கு இல்லையா, அது சார்ந்த கேள்விகள் தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். திரைப்படங்கள், பாடல்கள், இப்படி பல கேள்விகள் இருக்க போது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான், இருந்தாலும் நம்ம கேட்டு மகிழ்வதற்கான ஒரு நேரம் என்பதால அதை நம்ம இன்னைக்கு வச்சிருக்கலாம். அப்படி நேயர்கள்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னா 2952-0853 2838-9871 இந்த இரண்டு எண்களில் எந்த எண்ணுக்கானாலும் அழைத்து அவங்க பதில்களை சொல்லலாம். கேள்விகளை நம்ம சொல்வோம், பதில்களை நீங்கள் சொல்வீங்க. நிகழ்ச்சியை நம்ம தொடங்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியுடைய கேள்விகளுக்கு போகலாம். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ கேட்கக்கூடிய பாடல் எந்த படத்துலேருந்து ஒலிக்கிறதுக்காக இருக்குது? அருணாச்சலம் என்ற படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்க போகிறோம். வைரமுத்து எழுந்த பாட்டுக்கு இசை தேவா.

0: நம்மளுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியை நம்ம தொடங்கியாச்சு. நம்மளுடைய கேள்விக்கு நம்ம போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நம்ம கேட்கக்கூடிய முதல் கேள்வி, மதன மாளிகை அப்படின்னு ஒரு படம் நமக்கு தெரியும், அந்த படத்துடைய இசையமைப்பாளர் யார் அப்படின்றதான் கேள்வி. விபத் பாரதி தமிழ் பண்பலை, உங்க பெயர் சொல்லுங்க. சரிங்க சார், மதன மாளிகை படத்துடைய இசையமைப்பாளர் யார் அப்படின்னு தான் நான்
1: கேட்டிருக்கேன். விஜயபாஸ்கர்.
0: விஜயபாஸ்கர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. சரி, நம்ம தெரிஞ்சுக்கலாம் வேற யாரா என்ன சொல்றாங்க. விபத் பாரதி தமிழ்
1: எஃப்எம்,
2: கார்த்திக் வெஸ்மாம்பலம்.

0: நீங்க சார்
1: சரிங்க.
0: கேள்வி சொல்லணுமா? ஓகே. மதன மாளிகை அப்படின்ற படத்துடைய இசையமைப்பாளர் யார்?
1: மதன மாளிகை இசையமைப்பாளரா?
0: ஆமா,
1: நினைக்கிறீங்களா?
0: சரி, ஓகே. யாராவது சொல்றாங்களா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி. சரி, நம்ம பாட்டையும் பிளே பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறமாவது சில பேருக்கு தெரியும், அதை அப்ப சொல்றதுக்காக வருவாங்கன்னு நினைக்கிறேன்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ,
0: சொல்லுங்க, உங்க பேர்.
1: வணக்கம் மேடம், நான் ராயப்பேட்டையில இருந்து லலிதா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: எம் பி ஸ்ரீனிவாசன்,
0: ரொம்ப சரியா சொன்னீங்க. பாடல் கேட்கும் போது நிறைய பேருக்கு ஞாபகம் வரும் இல்லையா, அதனாலதான் பாடலையும் ஒளிபரப்பணும். ரொம்ப சரியா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி அம்மா.
1: ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ.
0: ஸோ நம்ம கேட்டிருந்த கேள்வி இதுதான், மதன மாளிகை அப்படின்ற திரைப்படத்துடைய இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டிருந்தோம். அப்புறம் பாடலையும் ஒளிபரப்பணும், அந்த பாடலை கேட்டு இப்போ நம்ம நேயர்கள் வந்து நம்மளுக்கு பதில் சொன்னாங்க. ராயப்பேட்டை அங்கேருந்து லலிதா அப்படின்ற ஒரு நேயர் வந்து பதில் சொன்னாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி சொல்லிக்கலாம். நேரம் 4:18:25.
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
0: நம்மளுடைய விவித் பாரதி தமிழ் FM 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜ்ல முன்னாடி நம்மளோட கேட்ட அந்த நிகழ்ச்சிக்கானது ராஜா பாடல்கள்லாம் கேட்டவங்களே, இளையராஜா பாடல்கள் அதெல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து வாழ்த்திருக்காங்க. சாந்தி ரமேஷ் அவங்களும் வாழ்த்துக்கள் வணக்கங்களை பகிர்ந்திருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லிட்டு தியாகராக நகர்லேருந்து இணைந்திருக்காங்க நிகழ்ச்சியில். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் திரை சார்ந்த கேள்விகள் வலம் வரும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை நேரத்தை கொண்டாடலாம் அப்படின்னு நம்ம பிரபாகரன் பதிவிட்டிருக்காங்க. ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்திலேருந்து அவருமே கூட நிகழ்ச்சியில் இணைந்து மதன மாளிகை பட இசையமைப்பாளர் யாருனாக்கா MB ஸ்ரீனிவாசன் அப்படின்ற பதிலையும் பதிவிட்டிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள், நன்றி சொல்கிறோம். ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ஏ ஹரிஹரன் அப்படின்றவர் வந்து ஒருவேளை மெல்லிசை மன்னராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சஜஷனை சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அதாவது MB ஸ்ரீனிவாசன், பி பால் இருக்கு அந்த மாதிரி பி ஸ்ரீனிவாசன் அதை முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்க. மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களுமே கூட MB ஸ்ரீனிவாசன் அப்படின்றத பதிவிட்டிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா பாடல் இனிமையே மிக இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். நடிகர் சிவாஜி கணேசன் மற்றும் நடிகை லதா அவங்க இணைந்து நடித்த தமிழ் திரைப்படம் ஒன்று இருக்கு, அது எந்த படம் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். விமத் பாரதி தமிழ் பண்பலை. சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லுங்க. MB ஸ்ரீனிவாசன் நீங்க சொல்ல வந்திருக்கீங்க, ஓகே கரெக்ட் தான், வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் நான் கேட்ட கேள்வி சொல்றீங்களா இல்ல அடுத்து உங்ககிட்ட போயிடலாம்? சரி, ஓகே, ஒரு கேள்வி ஒரு நேரத்துல ஒண்ணுதான் நம்மளால முடிந்தது கரெக்டா சொன்னாங்க. விமத் பாரதி தமிழ் பண்பலை நடிகர் சிவாஜி கணேசன் நடிகை லதா இணைந்து நடித்த தமிழ் திரைப்படம் ஒன்று இருக்கு, அது என்ன அப்படின்னு நான்
4: கேட்டிருக்கேன்.
0: லதா, ஆமா, அந்த காம்பினேஷன், அவங்களோட காம்பினேஷன்ல ஒரு படம். சரி, யாராவது சொல்றாங்களா கேக்கலாம், சரிங்களா? நன்றி, நன்றி. விவத் பாரதி தமிழ் பண்பலை
5: வணக்கம்.
0: உங்க பெயர் சொல்லுங்கம்மா.
5: அண்ணாநகர்ல இருந்து மாலினி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
5: சிவகாமியின் செல்வன்.
0: சிவகாமியின் செல்வன், ஆமா.

0: பாட்டு சொல்லிடுறீங்களா?
1: ஒரே படம் தான் நடிச்சிருக்கு.
0: ஆமா ஆமா, அது வந்து ஒரு தனித்துவமா இருக்கிறதுனாலதான் நம்மளும் அந்த மாதிரி கேட்டிருக்கோம்.
1: ஆமா
0: சரி, ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள், சூப்பரா
1: சொன்னீங்க,
0: நன்றி. அது என்ன பாட்டு அப்படின்றது தெரியுமா? சொல்லுங்க. விபத் பாரதி தமிழ் பண்பலை. சிவகாமி செல்வன் தெரிஞ்சுச்சா? ஓகே, பரவாயில்ல, உங்க பேர் சொல்லுங்க முதல்ல.
2: ஹேமா. ஹேமா
0: ஹேமா, அது என்ன பாட்டுன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, நம்ம இது இந்த பாட்டு போட்டுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சனே போக முடியும். சரி, யாராவது சொல்றாங்களா கேட்கலாம், ஓகேங்களா? இருந்தாலும் நீங்க வந்து சிவகாமி செல்வன்றத சொல்ல வந்தீங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தான்.
2: நன்றி.
0: விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க மேடம்? எம்டி ரவிச்சந்திர, ஸ்ரீநகர், அம்பத்தூர்.
0: சரிங்க சார், சரிங்க சார்.
3: லதாவும் சிவாஜி கணேசன் நடிச்சது.
0: ஆமா, சிவகாமியின் செல்வன் படம் தான். அந்த பாடல் கேட்டேன்.
3: ஓ, எத்தனை அழகு கொட்டி கிடைக்குது. அதுவா மேடம்?
0: அதுவா நினைக்கீங்களா? இல்ல, சரி, நம்மளே சொல்லிடலாம், ஓகேங்களா? நன்றி
3: பங்கேற்றதுக்கு.
0: நன்றி.
3: சங்கர் கணேஷ் நினைச்சா மேடம்.
0: ஓ,
3: எம்பி ஸ்ரீனிவாசன் டிவில எல்லாம் இசையமைச்சிருக்காருல்ல மேடம்.
0: அதாவது எம்பி ஸ்ரீனிவாசன் தான். நம்ம நிறைய பாடல்கள் வேற யாராவது நினைப்போம் இல்லையா, அதனால அந்த கேள்வி கேட்டு நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி சார், நன்றி
3: மேடம்.
0: சரி, அது என்ன பாடல் அப்படின்றத கேட்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்ல, ஒருத்தங்க வராங்க சொல்றாங்களா, நம்ம பார்க்கலாம். விபத் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம் மேடம்.
0: உங்க பெயர் பேசுங்க. விபத் பாரதி தமிழ் எஃப்எம். சரிங்க சார், சொல்லுங்க.
5: ஹிந்தியில வந்து ரூப்பு தரா மத்தான ஒரு பாட்டு வராது.
0: அந்த பாட்டு கிடையாது ஹிந்தியில கூட.
5: ஆமா ஆமா,
0: அதுலோ கோ தாரோன்ற மாதிரி ஏதோ வரும். சரி, ஓகே, நம்ம வந்து யாரா சொல்றாங்களா கேட்கலாம். நன்றி. உங்க பேர் சொல்லுங்கம்மா.
4: மதுரையில இருந்து புஷ்புலதா பேசுறேன் மேடம்.
0: சரிங்கம்மா, சொல்லுங்க.
4: சிவகாமியின் செல்வன் சொல்லலாம்னு வந்து சொல்லிட்டாங்க.
0: அது சொல்லிட்டாங்க. அந்த பாடல் நினைவு இருக்கா?
4: அந்த பாடல் வந்து சக்குன்னு வர மாட்டேங்குது, ஞாபகத்துல இல்ல மேடம்.
0: சரி, ஓகே, நம்ம கேட்டுடலாம், ஓகேங்களா? கேட்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, நன்றி பங்கேற்றதுக்கு. நன்றி, வாழ்த்துக்கள்.

நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்து பதிவிட்டிருக்காங்க எம் பி ஸ்ரீனிவாசன் அப்படின்னு. ஏன் ஹரிஹரன் அவர் வந்து சிவகாமியின் செல்வன் அந்த நம்ம முதல்ல கேட்ட கேள்விக்கான பதில பதிவிட்டிருக்காங்க. ஆடிக்கு பின்னே ஆவணி மாதம் அந்த பாடல் தான் சொல்லிட்டு மாலினி தேவாருணாச்சலம் சொல்லியிருக்காங்க. சூரியமூர்த்தி அப்படின்றவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு, பதில் சிவகாமியின் செல்வன் பதிவிட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களுமே கூட அந்த ஒரு பதில தான் சொல்லியிருக்காங்க. ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா பாடல் மாலை நேரத்து மயக்கம் அப்படின்னு பிரபாகரன் பதிவிட்டிருக்காங்க. ஆண்டனி ராஜ் காட்டு பக்கத்துலேருந்து அவருமே ஆடிக்கு பின்னே என்ற பாடல் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. பாக்கம் அங்கிருந்து வனஜா வந்து சிவகாமியின் செல்வென்ற ஒரு பதில சொல்லியிருக்காங்க. நேரம் 4:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம்.

நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்னன்னா, பாடலை கேட்டுட்டு வாங்க, இந்த பாடல்ல ஒரு சிறப்பு இருக்கு. என்ன உங்களுக்கு சிறப்பா தோணுது அப்படின்றதையும் நீங்க சொல்லலாம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் பிரிவோம் சந்திப்போம் என்ற படத்திலேருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. ஜெயராம், ஸ்ரீராம், ஸ்ரேயா கோஷல் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. யுகபாரதி எழுந்த பாட்டுக்கு இசை வித்யாசாகர்.

இந்த பாடலை கேட்டுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க கூட நிறைய பேர் நம்மளுடைய ஆன்சரை டைப் பண்றதுக்கான முயற்சியில் இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஃபேஸ்புக்ல. என்ன கேட்டிருந்தோம்னா, இப்போ பிரிவும் சந்திப்போம் படத்தில் ஒரு பாடல் கேட்டோம் இல்லையா, இதில் ஒரு சிறப்பு இருக்குது, என்ன உங்களுக்கு தோணுது அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். விவத் பாரதி தமிழ் பண்பலை ஸோ நேயர்கள் வருவாங்க அப்படின்னு நம்ம ஆர்வமாக காத்துட்ருக்குறோம். ஆனால் இப்போ கொஞ்சம் யோசிச்சுட்டு வரணுன்றதுக்காக டைம் எடுத்துக்கிறாங்க போல இருக்குது.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458 044-249-8-6458
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

0: என்ன சிறப்பு இருக்குன்னு பிரிவும் சந்திப்போம் இந்த படத்துல பாடல். சரிங்க சார். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: சென்னை பூந்தமல்லி கலை கலைசாமி.
0: சரிங்க சார்.
1: அந்த பாட்டில் வந்து புத்தத்திலே நெஞ்சத்திலே அப்படி வருது.
0: திலே திலேன்னு முடிகிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? முடியறதெல்லாம் ஒரே மாதிரி தோணுதுங்களா? அந்த மாதிரி நினைக்கிறீங்க. சரி, ஓகே ஓகே. வேற யாராவது சொல்றாங்களா கேட்கலாம். நன்றி நீங்க பங்கேற்றதுக்கு.
1: நன்றி நன்றி.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கற்பாடையில இருந்து பேசுறேன்.
0: சரி, இப்ப ஒரு பாட்டு போட்டோம் இல்லையா, கேட்டீங்களா?
2: ஆமா மேம், நெஞ்சத்திலே நெஞ்சத்திலே.
0: அந்த பாடல என்ன சிறப்பு உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லலாம்னு கேட்டிருந்தோம்.
2: பிரிவோம் சந்திப்போம் படத்துல இருந்து.
0: ஆமா ஆமா ஆமா.
2: கேள்வி என்ன மேம்?
0: அந்த படத்துல ஒரு பாடல் போட்டோம், அந்த பாடல்ல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன தோணுது சிறப்பா அப்படின்றத சொல்லலாம்னு சொல்லிருந்தோம். சரி ஓகே, யாராவது சொல்றாங்களா கேக்கலாமா?
2: வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விதம் இருக்குல்ல மேம், அது நெஞ்சத்திலே உள்ளத்திலே அப்படின்னு டைமிங்க ரைமிங்க எதிரி மோனியோட வரும் அது.
0: அது இல்ல. சரி ஓகே, யாராவது சொல்றாங்களா கேக்கலாம். இங்க நிறைய பேர் நமக்கு டைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னாக்கா காட்டுப்பாக்கம் அங்கேருந்து ஆண்டனி ராஜா அவர் போட்டிருக்காரு. அதுதான் வந்து ரொம்ப சரியானது. ஏன்னா நம்ம ரொம்பவும் நேரம் கடத்த முடியாது இல்லைங்களா. பிரிவோம் சந்திப்போம் பாடலில் ஒரு வரி முடியும் அதே சொல்லில் இருந்து அடுத்த வரி தொடங்குகிறது, அந்தாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்தாதி தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்தாதி என்னும் அந்த இலக்கணம் தான். பெரும்பாக்கத்துலேருந்து வணஜா அவங்களும் ட்ரை பண்ணிக்காங்க. இப்போ ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து சொன்னார் பார்த்தீங்களா, அவர் சொன்னது ரொம்ப கரெக்ட். அதுதான் ஆன்சரும் கூட. அவருக்கு வாழ்த்துக்கள், நன்றியும் சொல்லிக்கலாம். பெரும்பாக்கத்துலேருந்து வனஜா சுந்தர் அவங்க வந்து இரட்டை வார்த்தைகளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமனும் அந்தாதி போல் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணது சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் சொன்னதும் கரெக்ட் தான். 2008 வெளிவந்த இந்த பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பாடலை யுகபாரதி அவர் எழுதியிருப்பார். இதில் வந்து அவர் இந்த அந்தாதியை தான் பயன்படுத்தியிருக்காரு. அதாவது ஒரு பாடலோடைய வரியோட இறுதியில் வரக்கூடிய வார்த்தை அடுத்த வரியோடைய முதலாக வந்த வார்த்தை இருக்கும். இப்போ நெஞ்சத்திலே நெஞ்சத்திலே நீதானே மொத்தத்திலே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மொத்தத்திலே உன்னழகை கண்டேனே முத்தத்திலே அந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, அப்புறம் மொத்தத்திலே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்தாதி அப்படின்றத பயன்படுத்தியிருக்காங்க. அதை பின்பற்றி இந்த பாடல் ஒலித்தது. நம்ம கேட்ட அந்த பாடல் நல்லா ஒலித்தது. நம்மளுமே கேட்டு ரசித்தோம் யோகபாரதி அவரோட வரிகளில், வித்யாசாகரோட இசையில், ஜெயராம் ஸ்ரேயா கோஷல் பாடிய இந்த பாடல் அது. சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் அடுத்த கேள்வி என்ன அப்படி இருக்குன்னா, ஒரு உணர்வை குறிக்கக்கூடிய சொல் தான் இந்த பாடலில் இருக்குது. அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்க இது என்ன உணர்வு அப்படின்றது நம்ம சொல்லிடணும் இல்லையா. நம்ம இப்போ வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறோம், இல்லை ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்பொழுது நாம் பார்க்கும் கேட்கும் அல்லது அனுபவிக்கும் ஒரு செயல், இதற்கு முன்னே எப்போதோ நடந்துவிட்டது போன்ற ஒரு விசித்திரமான உணர்வு நம்மளுக்கு வரும். அந்த உணர்வுக்கு பெயர் ஒன்று இருக்குது. அந்த பெயர் வந்து இந்த பாட்டில் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலையும் நீங்கள் கேட்டால் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னா நம்ம பாடலுமே கூட போடலாம். என்ன உணர்வு அப்படின்றத சொல்கிறோம். நம்ம இப்பொழுது பார்க்கும் கேட்கும் அல்லது அனுபவிக்கும் ஒரு செயல், இதற்கு முன்பு எப்போதோ நடந்துவிட்டது போன்ற ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு உணர்வுக்கு பெயர் இருக்குது. அந்த பெயர் இந்த பாடலில் வருது. அதை நீங்கள் சொல்லுங்கள். நம்ம கேட்கக்கூடிய பாடல் நண்பன் என்ற படத்தை ஒழிக்கிறதுக்காக இருக்கு. விஜயபிரகாஷ், சின்மயி, சுவி இவங்களாம் பாடியிருக்காங்க. மதன் கார்கி எழுந்த பாட்டுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேடம், நான் தமிழ்நாடு காட்டு பக்கத்தில் பேசுறேன் மேடம்.
0: ஆ சொல்லுங்க சார்.
1: பாடல்கள்லாம் சூப்பர் மேடம், இன்னைக்கு வாழ்த்துக்கள் மேடம்.
0: வாழ்த்துக்களுக்கு நன்றி சார், நீங்களும் கேட்டதுக்கு என்னோட மகிழ்ச்சியை நான் சொல்லிக்கிறேன்.
1: ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுறது செகண்ட் டைம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேடம். நீங்க கேட்டது 11 தேஜாவுன்னு ஒரு வார்த்தை வரும் மேடம்.
0: தேஜாவு, ஆமா நம்ம இப்ப பாக்குற இப்ப
1: அனுபவிக்கிறேன். ஆமா மேடம்,
0: ரொம்ப நன்றி சார், நீங்க சொல்லிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களுடைய ஆன்சர் கேட்கறதுக்கு. நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸோ அதான் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த பாடலில் நம்ம இப்பொழுது பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய அல்லது அனுபவிக்கும் ஒரு செயல், இதற்கு முன்னாடி எப்போதும் நடந்து விட்டது போன்ற ஒரு விசித்திரமான உணர்வு நமக்கு வரும் இல்லையா சில சமயங்களில், அதுக்கு ஒரு பெயர் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கான பதில் தான் அவர் சொல்லியிருக்காரு, தேஜாவு அப்படின்னு. இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா பூஜா ராஜா அப்படின்றவங்க வந்து போட்டிருக்காங்க, மீனாட்சி அவங்க அவங்களோட பேர் போல இருக்கு, தேஜாவு அப்படின்றத அவங்களுமே இங்கே பதிவிட்டிருக்காங்க. சரி, இங்கே இன்னுமே வந்து யாரெல்லாம் பதிவிட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுடைய சுளி ரீஜா மனோகர் அப்படின்றவர் வந்து அவர் வந்து பதிவிட்டிருக்காங்க, நிகழ்ச்சி காற்றலையில் தவழ்ந்து வந்த ஒவ்வொரு பாடலும் திரைப்பட பாடல்களும் வந்து தித்தித்தது, தேன முதமாக இனிக்க செய்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் எல்லா பாடலும் கேட்டிருக்கார் போல இருக்கு. ஏதோ சொன்னாலே பாடல் இப்போ வந்து நம்ம கேட்டோம் இல்லைங்களா, அந்த பாடல் வந்து மாலை நேரத்தை மயக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஹரிஹரன் அவர் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து முழுமையான ஒரு காதல் மற்றும் ரொமான்ஸ் மற்றும் துள்ளலான மகிழ்ச்சி அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு பாடல்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தேஜாவு அப்படின்ற அந்த வார்த்தையை தான் நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா இப்போ நடக்கிற விஷயம் இல்லைன்னா நம்ம அனுபவித்த விஷயம் ஏற்கனவே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு, அந்த உணர்வை தான் நான் கேட்டிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாடலில் ஒரு குறிப்பிட்ட உணர்வு இருக்கீங்களா, அது வந்து வெவ்வேறு மொழிகளில் அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி, அதாவது இப்போது அன்பு அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது, காதல்ன்ற உணர்வு இருக்குன்னா வெவ்வேறு மொழிகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த பாடல் பற்றி இருக்கும். இதில் எந்தெந்த மொழியெலாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டபோது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்றத சொல்லுங்கள். விவத் பாரதி தமிழ் எஃப்எம். அன்பு காதல் அப்படிங்கிற ஒரு உணர்வை வெவ்வேறு மொழியிலேருந்து, அதாவது சர்வதேச மொழியிலேருந்து எடுத்திருக்காங்க, நம்மளுடைய இந்தியன் லாங்குவேஜஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க கேட்ட போது இது அதை குறிப்பிடுறது, காதல்றதுக்கான வார்த்தை அந்த அதுக்கான பொருள் கொடுக்கக்கூடிய இந்த மொழியான ஒரு சொல் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரியுதா, நீங்க சொல்றீங்களா, ட்ரை பண்றீங்களான்னு
1: கேக்குறேன்.
0: தேஜாவு தான் நீங்க சொல்ல வந்தீங்க, ஓகே சூப்பர். ஆக்சுவலா என்ன அப்படின்றத நம்மளுமே கூட, சரி ஒருத்தங்க வராங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம்மா.
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: நான் திருப்பதில இருந்து எட்டே பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
1: அந்த பியாரே பியாரேன்னு சொல்லுவாங்க ஹிந்தில வரும்,
0: பியாரே பியாரே, அது வந்து இந்த காதல்ன்ற அன்புன்ற ஒரு உணர்வை கொடுக்கும். ஓகே சூப்பர் சார், சூப்பர். பரவாயில்ல, நான் சொன்னதை புரிஞ்சுட்டு நீங்க சொல்லுங்க பாத்தீங்களா, அதுவே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி, நன்றி,
1: கண்டிப்பா நன்றிமா.
0: ஓகே சரி, அவருக்குமே நம்ம வாழ்த்துக்க சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தான் வேற என்ன வார்த்தை, வேற எந்த மொழியில இருக்கக்கூடிய வார்த்தை வந்து உங்களுக்கு அந்த காதல் அப்படின்றதுக்கான ஈக்குவேட் பண்ற மாதிரியான ஒரு மொழியில இருக்குன்னு நீங்க சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா இஷ்டம் அப்படின்னு இருக்கு, பிரேமம் அப்படின்னு இருக்கு, வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லலாம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம். சோமசுந்தர் பிரபு அவர் வந்து இங்க பதிவிட்டிருக்காரு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை. அங்கிருந்து அனைவருக்கும் பொன்மாலை வணக்கம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில சிறப்பா இருக்கு, அதை நான் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிறப்பா தொகுதி வழங்கிட்டு இருக்கோம், நம்மளையும் பாராட்டியிருக்காங்க, பொன்மாலை வணக்கமும் சொல்லியிருக்காங்க. சரி, இதுதான் வேற என்னென்ன மொழியிலலாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா டர்க்கிஷ் இருக்கான், அதுக்கப்புறம் பிரெஞ்சு, சைனீஸ், ஜெர்மன், ஹீப்ரூ, இந்த மாதிரி பல சர்வதேச மொழிகள்லையும் இருக்கான். அதே மாதிரி தமிழ், தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ், லவ்லாம் கூட இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பல வார்த்தைகளை வந்து அவர் அதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. அந்த ஒரு லைன்லேயே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி பல சொற்களை வந்து நான் ஒவ்வொரு மொழியிலேருந்தும் எடுத்து, அந்த லவ் அப்படின்றதோ இல்லைனாக்கா அன்பு அப்படின்றத நான் எடுத்து இந்த உனக்காக மொத்தமாக தரேன், அத்தனை மொழியிலும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கொய்தேன்,

மொத்தமாய் கோர்த்து காதல் சென்றொன்று தந்தேன் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் இதெல்லாம் போல இருக்கு. நல்ல ஒரு பாட்டு கேட்டோம், நல்ல அந்த பாடலுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவை நோக்கியும் வந்துட்டோம். இன்னும் ஒரு பாட்டு தான் நம்மளும் கேட்க போறோம். நம்ம கேட்கக்கூடிய அந்த பாடலோட இன்றைய நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். மற்றொரு சந்தர்ப்பத்துல வெவ்வேறு கேள்விகளோட உங்களை சந்திக்கணும்ன்ற ஒரு ஆசையும் எனக்கும் இருக்கு. இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். இப்ப நம்ம கேட்கக்கூடிய பாடல் எந்த படத்திலேருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு? அலைப்பாயுதே என்ற படத்திலிருந்து பாடல் இப்ப நம்ம கேட்க போறோம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் ஹரிஹரன் கிளின்டன் இவங்கெல்லாம் வந்து பாடியிருக்க பாடல். வைரமுத்து எழுந்த பாட்டுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா புவனேஸ்வரி ஆறுமுகம் மலேசியாவிலேருந்து அவங்க போட்டிருக்காங்க. சிண்டா அப்படின்றது மலாய் மொழியில் காதல் என்று அர்த்தம் அப்படின்னு நம்ம கேட்டிருந்த கேள்விக்கான பதிலை சொல்லியிருக்காங்க. சூப்பர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களுமே வந்து அனைத்து பாடலும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. தூளை ரீஜா மனோகரும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு பாடலையும் உன்னிப்பாக கேட்க தூண்டியது நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் இன்பமாக பங்கேற்று நல்லா பேசி மகிழ்ந்து பாடலாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி நேரம் 4:59:30 நொடி. இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்தி சுருக்கத்தை கேட்கலாம் நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாட்டின் வளர்ச்சிக்கு சமூகத்தில் அனைத்து தரப்பினரின் முன்னேற்றம் இன்றியமையாதது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 18 நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு வரும் 8 வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் மேல்நிலை துணை தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் முதன்மை வர்த்தக மேலாளராக திரு ஆர் செந்தில்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20 திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லில் இருந்து இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்வளவு சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்ட?
2: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
1: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
2: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
1: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல.
2: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
1: இன்னும் 3 மாசத்துக்கு லீவை அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயில இருந்து நம்மளை பாதுகாக்கும்.
2: இவ்வளவு தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடுறேன் கீதா.
1: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.
3: நேரம் 5 மணி 4 நிமிடம் 45 நொடிகள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.

0: வெயிலோடு உறவாடி, வெயிலோடு விளையாடி, வெயிலோடு மல்லுக்கட்டி ஆட்டம் போட்ட காலம் கோடை காலம். அந்த வாழ்க்கையில் உங்கள் வாழ்வில் நீங்கள் மறக்க முடியாத கோடை விடுமுறை எது அப்படின்னா நேயர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பூந்தென்றல் நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் காத்துட்ருக்காங்க. வணக்கம், எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடியே இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. ஸோ நிகழ்ச்சியில் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசணும்னு பிரியப்பட்டீங்கன்னா 0442952 0853 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். முதல் நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நல்லமா இருக்கீங்களா? அப்படியா, அப்ப அந்த தலைப்பு அருமையான தலைப்பு. உங்களுடைய பதில் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படியா, உங்கள் வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத கோடை விடுமுறை எது? எல்லா வருஷமும் மே மாசம் தான் கோடை விடுமுறை வரும். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத மே மாசம் எதுன்னு கேக்குறேன். சூப்பர் சூப்பர். ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கலந்து உங்களுடைய நினைவுகள் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டது. அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: நான் பெங்களூர்ல ஹரிஹரன் பேசுறேன்
0: சார். நலமா இருக்கீங்களா?
1: மதுரை போயிருந்தேன்.
0: ஓகே,
1: மதுரையில் உள்ள அந்த திருவிழா பார்த்தீங்களா? பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன்.
0: ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப சுருக்கமாக அழகாக ஒரு ரெண்டு மூணு வரிகளில் அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த கோடை விடுமுறையை பகிர்ந்துக்கிட்டாரு. அடுத்த நேர் இணையறாங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் மதுராயிலிருந்து ஜெயல்மலை பேசுறேன்
0: சார். நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன் சார்.
0: சார், இந்த இனிய மாலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத கோடை விடுமுறை எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவளா காத்துட்டு இருக்கோம்.
2: கோடை விடுமுறை வந்து நாங்க சின்ன வயசுல இதே மாதிரி லீவு நாள்ல காலையில பம்பரத்தை எடுத்தோம்னா மணி 2 மணி வரை விளையாடுவோம் சார்.
0: அப்பா,
2: கோலி விளையாடுவோம்,
0: விளையாடுவோம்,
2: வீட்டுக்கு போறக்க எண்ணமே வராது. அந்த மாதிரி ஒரு ஜாலியா இருப்போம், ஜாலியான வாழ்க்கை.
0: சூப்பர் சூப்பர். அதாவது வெயில கூட பொருட்படுத்தாம விளையாடிட்டு இருப்பீங்க, கரெக்டா?
2: வெயில்ல வெயில்ல எங்களுக்கு கொஞ்சம் கூட உரைக்காது. அந்த ஜாலி, அவ்வளவு ஒரு ஜாலி சார். சாப்பாடு கூட போக மாட்டோம்.
0: ஓ சூப்பர் சார், சூப்பர் சார்.
2: அந்த அளவுக்கு நாங்க வந்து ஜாலியா விளையாடுவோம். கோலி விளையாடுறது, பொம்மரம் விளையாடுறது, பிடிக்கிற விளையாட்டு விளையாடுறது, மரத்துல ஏறி ஏறி ஏறி ஓடுறது.
0: என்ன சார் இவ்வளவு பெரிய பட்டியல் சொல்றீங்க? உண்மையிலே கேட்க ரொம்ப இனிமையா இருக்கு சார்.
2: ஆமா சார், அந்த இந்த பாட்டு போட்ட உடனே எனக்கு ரொம்ப உடம்பு சிலுத்த மாதிரி ஆகி போச்சு. ரொம்ப சந்தோஷமான பாட்டு.
0: ரொம்ப சந்தோஷம் சார், உண்மையிலேயே மகிழ்ச்சி சார்.
2: அந்த படத்துல வந்து அந்த பசங்க வந்து விளையாடுறப்ப படத்தை பாத்துக்க, வெயில் படம்
0: பாத்துக்கிறேன்.
2: அந்த படத்துல வந்து அந்த படம் பார்க்கும் போதும் எனக்கு அந்த உணர்ச்சி அதிகமா இருந்தது. அதே மாதிரி நீங்க சொன்னே என்னுடைய பழங்கால நினைவுகள். ஒரு நாளைக்கு ஒரு பம்பரம் உடைப்போம்.
0: ஒரு நாளைக்கு பாருங்க.
2: ஆமா, ஒரு பம்பரத்தை உடைப்போம். 5 பேர் 6 பேர் 10 பேர் சேர்ந்து 10வது பாராங்கல்ன்ற ஒரு இது இருக்கு. பம்பரத்தை காலி பண்ணிட்டா வீட்டு தான் போவோம். பம்பரம் உடைஞ்சாதான் வீட்டு.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார்.
2: அந்த மாதிரி விளையாட்டுலாம் வந்து இந்த வயசு எனக்கு வந்து 59 வயசு ஆகுது.
0: ஓகே,
2: நான் வந்து கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல தான் படிச்சேன். ஸ்கூல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன்.
0: ஓ ஓகே ஓகே.
2: அந்த மாதிரி படிச்சு அந்த ஒரு இளமை ஜாலி. என் நண்பர்கள்லாம் வந்து கிராமத்துல இருக்காங்க.
0: புரியுது சார். அதாவது உங்களுடைய நினைவுகள் எல்லாத்தையும் அப்படியே அருவி மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த நேயருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் சார், உங்களுடைய நினைவுகள் எல்லாத்தையுமே நீங்க பகிர்ந்துகிட்டதுக்கு. அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நான் ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேங்க சார்.
0: சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத கோடை விடுமுறை எது?
3: சின்ன வயசுல பெரியமா வீட்டுல, சித்தி வீட்டுல, நாங்க எல்லாரும் சேர்ந்து கோடை லீவ்ல சின்ன வயசுல ஏற்காடு போனோம்.
0: ஒரு விஷயத்த செய்ய கூடாதுன்னு சொன்னாதான் தோணும்.
3: ஏமா போர்டு என்ன போட்டிருக்கு, ஏன் பறிக்கிறீங்க?
0: சூப்பர் சூப்பர்.
3: சொன்னது ஞாபகத்துக்கு வருதுங்க சார். அந்த ஏற்காடு டூர் ஞாபகத்துக்கு வருதுங்க சார்.
0: சூப்பர்மா, சூப்பர்மா.
3: ஒவ்வொரு லீவுக்கும் ஒவ்வொரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். இப்போதைக்கு இதை சொல்றேன், இன்னொரு நாளைக்கு இன்னொன்னு சொல்றேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, உங்களுடைய அடுத்த நினைவை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் கண்டிப்பா இன்னொரு நிகழ்ச்சியில இதே தலைப்போட வரேன் பாருங்க. ஓகேம்மா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். சோ நேயர்கள் வந்து அவங்களுடைய

பால்ய காலத்துக்கே போயிட்டு நம்ம பண்ண இந்த குறும்பு விஷயத்தெல்லாம் சொல்லும்பொழுது வரக்கூடிய அந்த மெல்லிய புன்னகை இருக்கு இல்லையா, அந்த புன்னகைக்கு விலை மதிப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக அழகி திரைப்படத்திலிருந்து டமக்கு டமக்கு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல் தான் கேட்டு மகிழப்புறோம். பழனி பாரதி அவர்கள் வரிகள் எழுத, இளையராஜா அவர்கள் இசையமைக்க, பவதாரணி அவர்கள் பாடிய பாடல். அந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
2: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 5:29 ஆகிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நேயர்கள் கிட்ட அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாத கோடை விடுமுறை எது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க. யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சகோ.
2: வணக்கம் சகோ, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: பிரகாஷ் பிரசாத்
2: சார், எப்படி இருக்கீங்க சார்?
3: சரிமா இருக்கீங்களா?
2: நான் ரொம்ப நலமா இருக்கேன். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத கோடை விடுமுறை எது?
3: சொன்னா வந்து நாங்க கடை வச்சிருக்கோம்.
2: ஓகே.
3: அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வந்து வியாபாரி சங்கத்தை டூர் கூட்டு போவாங்க.
2: ஓ ஓகே.
3: அப்ப வந்து குற்றாலத்து கூட்டு போவாங்க.
2: குற்றால
3: கூட்டு போவாங்க, மணிமுத்தாறு கூட்டு போவாங்க, பாபநாசத்தை கூட்டு போவாங்க.
2: ஓகே.
3: நெல்லை நெல்லை ஃபுல்லா நாங்க ரவுண்ட் வச்சிருக்கோம். நாங்க ஃபுல்லா
2: அருமை அருமை சார், அருமை சார். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டதுல ஒரு அதாவது ஒரு விடுமுறையின் போது மேற்கொள்ளக்கூடிய பயணம் நினைவு இருக்கிற அளவுக்கு அந்த பயணத்துல நம்ம சாப்பிட்ட உணவெல்லாம் நினைவு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நலமா இருக்கீங்களா? நான் ரொம்ப நலமா இருக்கேன். உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத கோடை விடுமுறை எது?
4: இந்த வருஷம் தான் சார், May 1 நாங்க திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போல இருந்து நிறைய நேர்கள்லாம் டூர் போனோம்.
2: ஓ,
4: பழனி, மருதமலை,
2: சூப்பர்.
4: அப்புறம் தியானம் மண்டபம்,
2: ம்
4: எல்லாம் 3 டூர் போனோம். மறக்க முடியாத டூர் இதுதான்.
2: கண்டிப்பா இந்த கோடை விடுமுறையில உங்க கூட பயணிச்சது அகில இந்திய வானொலியும் சேர்ந்து பயணிச்சிருக்கு, கரெக்டா? ரொம்ப மகிழ்ச்சி.
4: 40 முந்தி நான் பழனி எல்லாம் பார்த்தது, இப்ப நிறைய மாற்றம் இருக்குது, அடையாளமே தெரியல பழனி. ஏன்னா தடுத்து வழியே போன அங்கேயும் படிக்கட்டு, நாங்க போன அன்னைக்கு ஒரே மலை, அதான் அடிச்ச மாதிரி தண்ணி அப்படியே உருண்டு வருது. நாங்க அந்த மலையில நடத்திக்கிட்டே மலை ஏறணும்.
2: நீங்க சொல்லும் போதே தெரியுது அது எந்த அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா த்ரில்லிங்கான ஒரு பயணமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சிமா நீங்க உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டதுல. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: முருகன் பேசுறேன்.
2: சார், நல்லமா இருக்கீங்களா சார்?
5: நல்லமா இருக்கேன் சார், நல்ல சௌக்கியம்.
2: சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத கோடை விடுமுறை எது?
5: அதாவது வில்லேஜ் போயிட்டு இந்த பனம் இதெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் மறக்க முடியாது சார். பனை நுங்கு, பனங்கிழங்கு, கிரிக்கெட் விளையாண்டது, கபடி விளையாண்டது,
2: சூப்பர் சார். அப்ப நீங்க அதாவது கோடை விடுமுறைக்கே உரித்தான பல முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க.
5: ரொம்ப நன்றி சார்,
2: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அதாவது ஒரு கோடை விடுமுறை அப்படின்னு வந்துட்டா இதெல்லாம் இல்லாம அந்த கோடை விடுமுறை சுவாரஸ்யமா இருக்காது அப்படின்றதுக்கு இப்ப சார் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வரும். பணம், அந்த நுங்கு, பணங்கிழங்கு, அதுக்கப்புறமா அந்த நுங்கு வண்டி ஓட்டுறது, அதுக்கப்புறம் கபடி விளையாடுறது, இது எல்லாமே

கண்டிப்பா கோடை விடுமுறையினுடைய ஒரு அங்கம் சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக பள்ளிக்கூடம் திரைப்படத்திலிருந்து காடு பொதுங்குறோமே அப்படின்ற பாடல் கேட்டு மகிழலாம். பரத்வாஜ் அவர்களுடைய இசையில விவேகா அவர்களுடைய வரிகள் எல்லாம் இந்த பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம்.

0: விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுருக்கீங்க. நேரம் சரியா 5:38 நிமிடம் ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத கோடை விடுமுறை எது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த பூந்தன்றல் நிகழ்ச்சி வந்து நேயர்களுடைய சுவாரஸ்யமான நினைவுகளோடு இன்னும் அழகாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரைய நேராங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், பேசுறேன் ப்ரோ.
2: நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? மறக்க முடியாத கோடை விடுமுறை எது அப்படின்னு சொல்லிட்டு?
3: ஆமா, அதாவது 2015 அந்த கோடை விடுமுறையினால மறக்கவே முடியாது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நாங்க எல்லாருமே கன்னியாகுமரி அந்த இடத்துக்கு போயிருந்தோம்.
2: சூப்பர் சூப்பர்.
3: பாத்தீங்கன்னா நானு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எல்லா வகையான விளையாட்டுகள், அதாவது பேஸ்கெட்பால், ஃபுட்பால், வாலிபால், கபடி, அப்புறமா கிரிக்கெட், எல்லா வகையான விளையாட்டு குழு குழுவா பிரிச்சு பிரிச்சு யார் எந்தெந்த கேம்ஸ் எல்லாம் நல்லா விளையாடுவாங்களோ அவங்க எல்லாமே விளையாடினோம். சூப்பரா அந்த சன்ரைஸ் பாக்குறது என்ன, சன்செட் பாக்குறது என்ன, அதே மாதிரி கடல்ல நனையறது என்ன, குளிக்கிறது என்ன, எல்லாத்தோட பயங்கரமா சாப்பாடு அப்படிங்கறத வித்தியாச வித்தியாசமா ட்ரை பண்ணி சாப்பிடுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஆண்டுகள் நான் செலிப்ரேட் பண்ணாலும் இந்த 2015 மாதிரி இந்த கோடி விடுமுறை

0: அப்படிங்கறது என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணின மொமெண்ட் செரிஷ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ப்ரோ. இன்னைக்கு
1: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட நினைவுகள் இந்த நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் அழகாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர நேரங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்ப்பா.
1: வணக்கம், யார் இங்கிருந்துமா பேசுறீங்க?
2: நான் பரமக்குள்ள இருந்து ராஜேஸ்வரிங்கப்பா.
1: நலமா இருக்கீங்களா?
2: ரொம்ப நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நாங்க இங்க எல்லாருமே நலமா இருக்கோம். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத கோடை விடுமுறை எது?
2: மறக்க முடியாத கோடை விடுமுறைன்னா, சிறு பிள்ளையா இருக்கும்போது மூணாம் வகுப்பு படிக்கும் போது, அப்போ எங்க அம்மாஜி வீட்டுக்கு போனோம் நாங்க.
1: ஓகே.
2: பக்கத்துல மண்குன்று ஒரு பேரு கிராமம், ரொம்ப அழகான ஊரு. எங்க தாத்தா போய் எடுத்துட்டு வருவாங்க பணம் பழத்தை. நல்லா பழுத்து போய் தான், பழுத்து பிறகுதான் அது விழுகும் பணம் மரத்துல இருந்து. அந்த மணக்கம் பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள கூட அவ்வளவு மணம் மணக்கம். அத கொண்டு வந்து எங்க அம்மாச்சி என்ன செய்வாங்க, இட்லி செட்டிக்குள்ள அதை வச்சு வந்து வந்து அவிப்பாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்க, அடுப்புக்குள்ள போட்டு சுடுவாங்க அந்த பணம்
1: பழத்தை.
2: சுட்டு ஆடு கொஞ்சமா பிச்சு கொடுப்பாங்க. எங்க அம்மாச்சி வீடு வந்து ரொம்ப அழகா இருக்கும். எப்படின்னா, கூரை வீடுதான், ஆனா மண்ணால அந்த கட்டியிருப்பாங்க, மண் சுவரு
1: தான்.
2: அதுல என்ன செய்வாங்க, சாணம், பசு சாணத்தை நல்லா மெழுகி அப்படியே மெழுகுன உடனேயே கோலம் போட்டு விட்டுருவாங்க. வெள்ளை வெள்ளையின பத்திருக்கா கோலம் போட்டாப்ப அவ்வளவு அழகு அந்த வீடு. அது வாசல்ல வந்து இது என்ன செய்வாங்க, அப்பப்ப அந்த நெல்லுகளை எல்லாம் குத்திதான் சோறாக்குவாங்க.
1: அப்ப
2: இந்த வரகு தெனப்பாடு இதுலாம் குத்தி கஞ்சி காத்துவாங்க பாருங்க. அந்த தேனக்கஞ்சி எல்லாம், தேனக்கஞ்சி, அப்புறமா இது தேங்காய் கஞ்சி காத்தி கொடுப்பாங்க. முக்கி குழி பணியாரம் செஞ்சு கொடுப்பாங்க.
1: அப்ப
2: எல்லாருமா சேர்ந்து தெருவுல உள்ள உபரம் போய் இந்த பயிர் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் நீரோடையில. குளிச்சா அப்படின்னா நீட்டு எடுத்து குளிச்சு அந்த தண்ணிக்குள்ள போய் ஊருக்குள்ளையும் போய் முங்கி குளிக்கும் போது அத்தனை ஆனந்தம் கிடைக்குங்கப்பா.
1: உண்மையிலேயே நீங்க சொல்லும் பொழுது, நீங்க சொல்றத கேட்கும் பொழுதே எங்களுக்கு இவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிமா நீங்க கலந்துகிட்டதுல. ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பர். உண்மையிலேயே கேக்க கேக்க அவ்வளவு இனிமையா இருக்கு. ரொம்ப உண்மையிலேயே நீங்க சொல்லும் பொழுதே, நீங்க அதை தனியா வேற சொல்லணுமா? ரொம்ப மகிழ்ச்சிமா நீங்க கலந்துகிட்டதுல. அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, அந்த நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார், எம்பி ரவிச்சந்திர சிங்கர் அம்பத்தூர் சார். நலமா சார்?
1: நான் ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க
3: சார்? நேற்று எனக்கு ஹாப்பி பர்த்டே சார்.
1: சார் ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய வாழ்த்துக்களையும் விபாரதி தமிழ் எஃப்எம் 102.3 சார்பா எங்க எல்லாருடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத கோடை விடுமுறை எது?
3: அதான் சார், 83 வைர கண்காட்சி டெல்லியில பார்த்தேன் சார். ஜவஹர்லால் நேரு
1: வைர கண்காட்சி
3: பெங்களூர்ல பார்த்த நாட்கள் மறக்க முடியல சார்.
1: சூப்பர்.
3: அதுல வந்து பெங்களூர் ஃபுல்லா உனக்கு சொந்தக்காரரான்னு எங்க தாய் மாமா
1: சார்
3: சார், பெங்களூர் ஃபுல்லா கேஜி ஃபுல்லா சொந்தண்டா அப்படின்னு சொன்னாரு.
1: சூப்பர் சார்.
3: யாரும் சொந்தம் இல்லை சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்க
3: யாரும் இல்லைன்னு ஆனா இருக்குதான்னு சொன்னாரு மாமா, தாய் மாமா.
1: அப்ப அந்த வார்த்தையில எவ்வளவு அழகான ஒரு ஆழமான உன்னதமான அர்த்தம் இருக்கு அப்படின்றது அதை உணர்ந்தாதான் தெரியும். ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க கலந்துகிட்டதுல.
3: வாய்ப்புக்கு பெரிய நன்றி.
1: நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். சோ நேயர்கள், அவங்களுடைய கோடைக்கால நினைவுகள், அதாவது அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத கோடைக்காலம் எது அப்படின்றத தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா, ஒரு நேயர் பேசும்பொழுது என்னுடைய அம்மாச்சி வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த வார்த்தையை கடைசியா நான் எங்க எப்ப கேட்டிருப்பேன் அப்படின்னு எனக்கு இப்ப யோசிச்சு பார்த்தா நினைவுக்கு வரவே இல்லை. அவ்வளவு அழகான தமிழ் சொல்லது. சோ அந்த நினைவுகளோடு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக போடாபூடி திரைப்படத்தில் இருந்து காத்துட்டு இருக்கு. வாலி அவர்கள் வரிகள் எழுத, தரன்குமார் அவர்கள் இசையமைத்த பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: பிரதமர் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 5:51 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட அவங்களுடைய மறக்க முடியாத கோடை விடுமுறை எது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த நேரங்க வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மறக்க
0: முடியாத கோடை விடுமுறை எது சார்?
1: என்னுடைய பாத்திமராணி எங்க அக்கா வீட்டுக்கு போன அந்த கோடை விடுமுறைக்கு திண்டுக்கல் போன ஞாபகம்
0: உண்மையிலேயே நீங்க அதை பேசும்பொழுது எனக்குமே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகளுக்கு இப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு பின்கதையும் இருக்கு அப்படின்னு
1: நினைக்கும் பொழுது அப்படி ஒரு பாசமா இருப்பாங்க. கோடை முடிவுனால என்னை வந்து கூட்டிட்டு வந்து போவாங்க, வந்து கூட்டிட்டு போவாங்க.
0: அது எவ்வளவு உரிமையோட வந்து கூட்டிட்டு போவாங்க அப்படின்றதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்க கூட எப்பவுமே இருக்கும் கவலைப்படாத நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர்கிட்ட நம்ம அவங்களுடைய மறக்க முடியாத கோடை விடுமுறை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நேயர்கள் வந்து தொடர்ச்சியா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க மறக்க முடியாத கோடை விடுமுறை எது அப்படின்றத பத்தி அந்த நினைவுகள் பத்தி தொடர்ச்சியா பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நேயர்கள் இதுவரைக்கும் பகிர்ந்துக்கும் பொழுது இன்னொரு நேயர் இணையறாங்க, அவங்க கிட்ட பேசிக்கலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, இணைப்பில் ஏதோ பிரச்சனை போல. தொடர்ச்சிய நேயர்கள் வந்து சின்ன வயசில் அவங்க மேற்கொண்ட பயணங்கள், அவங்களுடைய உறவினர் வீட்டுக்கு போனது, பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பெரியம்மா பெரியப்பா தாத்தா பாட்டி வீடுகளுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமிய வாழ்வியல் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கோடை விடுமுறை என்றைக்குமே வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம்தான். எனக்குமே வந்து கோடை விடுமுறை அப்படின்னு வந்துட்டாலே எங்கள் தாத்தா வீட்டுக்கு தான் போவோம். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துக்கு போனாலே முதல் வேலை எங்கள் பாட்டி வந்து தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாருக்கும் இளநீர் வெட்டி கொடுப்பாங்க. ஸோ கோடை விடுமுறை தொடங்கிறதும் தொடர்வதும் முடிவதும் எங்க பாட்டி வெட்டி கொடுக்கிற அந்த இளநீர்ல தான். சோ இன்னைக்கு வந்து அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்பொழுது அந்த இளநீரினுடைய சுவை இன்னுமே என் தொண்டை குழிக்குள்ள இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். சோ இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல மறக்க முடியாத கோடை விடுமுறை அப்படின்றது ஒண்ணு நிச்சயம் இருக்கும். சோ அந்த கோடை விடுமுறையினுடைய நினைவுகளோடு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், இன்னும் சொல்ல போனா நிறைவு பாடலா கேட்டு மகிழலாம். தவமாய் தவம் இருந்து திரைப்படத்துல இருந்து ஒரே ஒரு ஊருக்குள்ள அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். சினேகனவர்களுடைய வரிகள் சபேஷ் முரளி அவர்களுடைய இசையில கேட்டு மகிழ போறோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். மீண்டும் 8 மணிக்கு நீ கோரினால் நிகழ்ச்சியில் சந்திக்கும் விடைபெறுகிறேன். உங்கள் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கடல் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

நேரம் மாலை 6 மணி. அகத்தூய்மை இல்லாவிட்டால் புறந்தூய்மையால் பயனில்லை. ஆன்மீக ஒளியை நம் மனதில் ஏற்றிடுவோம், அது நம்மை உயர்த்த வல்லது. இந்த ஒரு நல்ல சிந்தனையோட நம்ம இணையலாம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் நாம் இப்பொழுது கேட்கவிருக்கும் பாடல் சேவா சதனம் என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறதுக்காக தயாராக இருக்கிறது. எம் சுப்புலட்சுமி குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல் இது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தெய்வம் என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடல் மதுரை சோமு குரலில் ஒலிக்கவிருக்கிறது. கண்ணதாசன் எழுதிய பாடல், குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் ஒலிக்கிறது. கந்தனையே சொந்தம் எனும் எண்ணிவிட்டால் சந்ததமும் செல்வமெல்லாம் வீடு வருமே.

வேதத்தில் இடம்பெற்ற பக்தி பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் சொல் பொருள் நயமிக்க சொல்மாலை சூட்டி இறைவனை பணிந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் தேவி தரிசனம் என்ற படத்திற்கான பாடலை. டாக்டர் சிறுகாழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினரோடு பாடியிருக்கக்கூடிய பாடல் இது. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். தஞ்சம் என்றோருக்கு அருள் நிறைவும் பெருநிறைவும் சேர்த்து தருமணியாய் காத்துள்ள அன்னை புகழ் பாடுவோம். அம்பிகையை சரண் புகுந்தால் அநேக வரம் பெறலாம்.

தெய்வம் மழையென பொழிந்திடும் கந்தன் மணிக்கரம் அரண் நமக்கு. வள்ளல் முருகனின் அருளே நம்மை காத்திடும் என்றென்றும். இனிதாக ஒலித்த அந்த பாடல் திசை மாறிய பறவைகள் என்ற படத்திற்காக வாணி ஜெயராம் குரலில் ஒலித்தது. கண்ணதாசன் எழுதியிருந்த பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். நேரம் 6:22. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். திரையில் இடம்பெற்ற பக்தி பாடல்களை கேட்டு இறை இன்பம் நாடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கை கொடுப்பால் கற்பகாம்பாள் என்ற படத்திற்காக டாக்டர் சிறுகாழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ளது. வாலி எழுதிய பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ். கொன்றைவார் சடையின் மேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் எங்கள் மனதில் என்னாலும் இருந்தருள வேண்டும் அன்னையே.

0: அனைக்கும் அரியனுன் உணர்வாக விளங்கும் இறைவனின் தாழ்பணிந்தோம். திரையிசையில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள் வழி நாம் இதுவரை கேட்டது
1: பக்தி மாலை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 6:29. 40 நொடி. இன்னும் சில நொடிகளில் 6:30 மணிக்கான மாநில செய்திகளை கேட்கலாம்.

வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக்கு அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதி உதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் எனப்படும் உயிர் நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும் முன்கள மருத்துவ பணியாளர்கள் மூலம் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 182,000 மேற்பட்ட ஆயுஷ்மான் சிகிச்சை மையங்கள் மூலம் நோய் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நட்டா கூறினார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலி இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இம்மாதம் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் இருப்பின் இம்மாதம் 18ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தலைமைச் செயலகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி திருமதி தேன்மொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத்தோட்டங்களை மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று

0: நேரில் பார்வையிட்டார். பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேரிலும் திருவையாற்றில் 295 ஹெக்டேரிலும் வாழை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 82 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் திரு ஷாஜஹான் இந்த சேதம் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான கூடங்களை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்த்துறை செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. இத்துறை மூலம் தயாரிக்கப்படும் வேட்டி சேலைகள், பவானி ஜமக்காலம், கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் சேலைகள், பரிசு பொருட்கள், புதிய ரக வடிவமைப்புகள் உள்ளிட்ட தயாரிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து, குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதை கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்ளும் அலுவலர்கள் மற்றும் துணை கணக்கெடுப்பு அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் ஆய்வு மேற்கொண்டார். நாட்டின் எதிர்கால திட்டமிடல் மற்றும் வருங்காலத்தில் வரவிருக்கும் நலத்திட்டங்கள், உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு உதவும் வகையில் துல்லியமாக கணக்கெடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்.
2: சென்டர்ஸ் வந்து இட் இஸ் அ பேஸ் டேட்டா. நம்மளோட ஃபியூச்சர் பிளானிங்கு, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்க்கு, அதுக்கெல்லாம் வந்து ஒரு பேஸ் டேட்டாவா வந்து கவர்மெண்ட் இது எடுத்துட்டு பண்ணோம். ரெண்டு கட்டமா நம்ம சென்டர்ஸ் இன்ஃபர்மேஷனை பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸா வந்து ஆகஸ்ட் மந்த்ல நம்ம இந்த ஹவுஸ் ஹோல்ட் எனுமரேஷன் வந்து பண்ண போறோம். பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த மந்த் ஆஃப் பிப்ரவரி 2027 வில் பி டூயிங் பாப்புலேஷன் எனுமரேஷன். ரெண்டு ஃபேஸ் ஆஃப் எனுமரேஷனும் வந்து நல்ல முறையில நடக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் பிக்ஸ் பண்றது, ஜியோ சென்சிங் பண்ண வேண்டிய விஷயங்கள், அதெல்லாமே வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா ஃபீல்ட் லெவல்ல போய் நம்ம எனுமரேட்டர் அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணும் போது ரொம்ப சீக்கிரமா பண்ணி முடிக்கணும் அந்த விஷயத்த. இன்னொரு முக்கியமான விஷயம், 2011 எல்லாம் மேனுவல் சென்சர் தான் பண்ணிருப்போம். இந்த வாட்டி வந்து எல்லாமே நம்ம டிஜிட்டலா பண்ண போறோம்.
0: தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் ஜூன் 4ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு.
0: மாவட்ட செய்திகள். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில்

0: சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் ஆட்சியர் திருமதி பிரியா இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 மூன்று நாட்கள் பயிற்சி வகுப்பினை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா துவக்கி வைத்து உரையாற்றினார். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனகுப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்படவுள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தெற்கு ரயில்வேயின் முதன்மை வர்த்தக மேலாளராக திரு ஆர் செந்தில்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்டியூன் வி கியாங் டான் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:40 15 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேர்கள் இனி கேட்கலாம் என் விருப்பம். நிகழ்ச்சியுடைய துவக்கமாக ஒழிக்கக்கூடிய பாடல் அழியாத கோலங்கள் என்ற படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், பி சுசிலா பாடியிருக்கக்கூடிய பாடல், கங்கை அமரன் எழுதிய பாடலுக்கு இசை சலில் சௌத்ரி.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் சூளை ரீஜா மனோகர் பக்தி மாலை நிகழ்ச்சியோட கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் தேவரின் அந்த மருதமலை பாட தெய்வம் படத்துலேருந்து ஒரு பாடல் ஒழித்தது இல்லைங்களா, அந்த பாடல் வந்து ரொம்ப சிலிர்க்க வைத்தது தங்களோட மனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆலயம் என்றால் ஆலயம் அதுதான் பெரிய பாடம், அந்த பாடலும் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. காற்றலையில் அவங்க வீடு வந்து சேர்ந்தது அந்த பாடல்றாங்க. ஆலயத்திற்கே காற்றலையில் அழைத்து சென்றது அந்த பாடலும் சொல்லியிருக்காங்க. விளக்கேற்றும் நேரத்தில் கற்பகமே பாடல் கேட்டது அம்பாளின் அருள் பாக்கியம் கிடைத்தது போல இருந்தது, வழங்கியதற்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு சூளை ரீஜா மனோகர். அவங்க வந்து என் விருப்பம் நிகழ்ச்சியில் பூவண்ணம் போல நெஞ்சம் பாடல் வந்து நெஞ்சத்தை தொட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமஷி அஸ்வினி நாகராஜும் நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து நாம் கேட்கலாம் பிரேம பாசம் என்ற படத்திலிருந்து பாடல் ஒலிக்க எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல் வாலி எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை கங்கை அமரன்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458 044-249-8-6458
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
3: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
2: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
3: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
2: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
4: என் விருப்பம் நிகழ்ச்சியில வண்ணம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் இடம்பெற பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, லோகநாதன் பிரேமா இவங்கள நிகழ்ச்சியில இணைந்து

கேட்டுட்ருக்கோம்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஃபேஸ்புக்கில். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கக்கூடிய பாடல் சிகரம் என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறதுக்காக தயாராக இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல் வைரமுத்து எழுதியிருந்தது. பாடல் இசை எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் வானொலிக்கு 90.
2: ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் கேட்கலாம்.
3: வணக்கம் காய்ஸ், என் பேரு சேஷ்மா. ஆல் இண்டியா ரேடியோ வந்து இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ்ல ஒன்னு. இது ஒரு சிம்பிள் ரேடியோ ஸ்டேஷன் இல்ல, இது ஒரு வாய்ஸ் ஆஃப் த நேஷன் மாதிரி. டீகேட்ஸா இது நியூஸ், எஜுகேஷன், கல்ச்சர், மியூசிக் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமா நம்ம மக்களை ரீச் பண்ணிட்டு வருது. இப்போ மீடியா ரொம்ப ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது, சோசியல் மீடியா, பாட்காஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனாலும் ஆல் இண்டியா ரேடியோக்கு இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் ஆத்தென்டிசிட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸ்ல பார்த்தா இன்னும் கூட ஆல் இண்டியா ரேடியோ ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது, ஆனா ரேடியோ வந்து ஒரு சிம்பிள், அஃபோர்டபிள் அண்ட் ஆக்சசபிளா இருக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஹெல்த் அவேர்னஸ், அக்ரிகல்ச்சர் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இவ்வளவு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல் இண்டியா ரேடியோ மூலமா ரீச் ஆகுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவோட லாங்குவேஜ் டைவர்சிட்டி. இந்தியால அவ்வளவு லாங்குவேஜஸ் இருக்கு, அவ்வளவு லாங்குவேஜஸ்லயும் ப்ரோக்ராம்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்றாங்க ஆல் இண்டியா ரேடியோல. அண்ட் பர்சனலி பேசணும்னா ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு காம் ஃபீலிங் இருக்கும். அதுல பேசுற ஸ்டைல் ரொம்ப கம்போஸ்டா, கிளியரா, மீனிங்ஃபுல்லா இருக்கும். அது லிசனர்ஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் ஸ்டோரி டெல்லிங், இன்டர்வியூஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் இருந்தாலும் அவ்வளவு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஓவராலா பார்த்தா ஆல் இண்டியா ரேடியோ ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்ல, இது ஒரு கவர்மெண்ட்க்கும் மக்களுக்கும் கனெக்ட் பண்ற பிரிட்ஜ் மாதிரி. இது ஒரு டீச்சர், ஒரு என்டர்டைனர், அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு கம்பேனியன் மாதிரி கூட. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆகினாலும் கண்டென்டோட சின்சியாரிட்டி அண்ட் பர்பஸ் தான் முக்கியம். அண்ட் இந்த விஷயத்துல ஆல் இண்டியா ரேடியோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள். சோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து நம்மளோட கல்ச்சுரல் வாய்ஸா இருக்கு. இது நம்ம ஹிஸ்டரியும், நம்ம பிரசன்டையும், நம்ம வேல்யூஸையும் இன்னுமே கேரி பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே கேரி பண்ணும். தேங்க்யூ காய்ஸ்.
4: ஹாய், நான் இவாஞ்சலின். ஆல் இந்தியா ரேடியோ இப்போ 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. நீங்கள் நினச்சி பாருங்க, இன்டர்நெட் இல்லாத காலத்தில் இருந்து இப்போ டிஜிட்டல் இயரா வரைக்கும் மக்களோட மனசில் கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு மீடியம் தான் நம்ம ரேடியோ. எனக்கு பர்சனலாக சொல்ல போனால், நான் சின்ன வயசில் இருந்தபோது காலையில் எழுந்த பிறகு நியூஸு, அதுக்கப்புறமா இனிமையான பாடல்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரோக்ராம், அது எல்லாமே ஒரு ரொட்டீன் மாதிரி எனக்கு இருந்தது. ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்க காலத்தில் ரேடியோ இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னு. அதுலேயும் குறிப்பாக இன்று ஒரு தகவல்னு ஒரு ப்ரோக்ராமை நடத்தியவர் தென்கட்சி சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வாய்ஸ் கேட்கும் போது எல்லாருமே அமைதியாக அவர் என்ன பேசுகிறாரு, என்ன கதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. அது இல்லாம அவர் சிம்பிளா சொன்னாலும் அதுல ஒரு மாரலோட ஒரு லெசன் கத்துக்கிற மாதிரி சொல்லுவாரு அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. இன்னும் ப்ரோக்ராம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டா மட்டும் இல்லாம ஒரு கம்பானியனாவோ ஒரு டீச்சராவோ நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்கற மாதிரியும் அந்த ஸ்டோரிஸ் இருக்கும். இன்னும் சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாத காலத்தில் இப்போ கூட ரேடியோ வச்சு தான் நியூஸும், டிசாஸ்டர் பற்றி, எலெக்ஷன் பற்றி, நாட்டு நடப்பை பற்றி, இது எல்லாத்தையும் வந்து ரேடியோ மூலமா தான் கற்றுக்குறாங்க. ஸோ ரேடியோ வந்து ஒரு சாதாரண பொருள் இல்லை, அது வந்து நமக்கு ஒரு எமோஷன். எனக்கு பர்சனலாக ரேடியோவில் வந்து டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ், சாங்ஸு, கல்ச்சர்ஸ் அது எல்லாமே எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரேடியோ தான். இன்னும் சொல்லப்போனால் சோஷியல் மீடியா, போட்காஸ்ட்லாம் இப்போ வந்துடுச்சு, ஆனால் அப்போ காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரேடியோ மட்டும் ஒரு தனியான ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரேடியோ இன்னும் பல வருடங்கள் நம்ம கூட இருக்கும். நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுலையும் சரி, அவேர்னஸ் கொடுக்கறதுலையும் சரி, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கொடுக்கும். அதனால தான் எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.

0: என் பேர் சிறுதீப். இப்போ தான் நம்ம பாட்டு கேட்கறதுக்கு வீடியோஸ் பார்க்கறதுக்குன்னு நம்ம ஸ்க்ராலிங்லேயே நம்ம லைஃப்பை வந்து தள்ளிட்டு இருக்கோம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் டைலிங்கில் தான் இருந்தோம். அந்த டயலை திருப்பினாலே என்டையர் இந்தியாவுமே கனெக்ட் ஆகும். இப்போ தான் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே நியூஸ் பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணு, அப்போலாம் வந்து ரேடியோவை போடு அப்படின்றது மட்டும்தான் வீட்டில் கேட்கும் காலையில். ரேடியோவில் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ்லேருந்து லோக்கல் நியூஸ் வரை எல்லாமே அந்த ரேடியோவிலே கேட்ட காலங்கள்லாம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா பசங்க காலையில் நியூஸை பார்த்து லீவாக ஸ்கூலான்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அப்போ நியூஸ் வானிலை இருக்கேனாலே ஆகாஷ்வாணிலே மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா, இப்போ 90 வயசு ஆகுது நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. 1936 ஸ்டார்ட் பண்ணது, இன்னிவரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ரேடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கேதர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வெதர் இன்ஃபோவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன்ஸ், ஜாப் அலர்ட்ஸ். இந்த ஏர் இப்போ வரைக்குமே இன்னும் எஃப்எம் நியூஸ் எஃப்எம் சேனல்ஸாக கலக்கிட்டு இருக்கு. அந்த ரேடியோ கேட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு லெஜெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய சேனல்ஸில் கிரிக்கெட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே பார்க்குறோம் இது பண்ணுற விஷயம்ல. அப்போ இந்தியா நீட்ஸ் 2 ரன்ஸ்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த 5 செகண்ட் சைலன்ஸ் விடுவாங்க. யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறான்னு தெரியாம அந்த ஹார்ட் பீட் லப் டப் லப் டப்னு அடிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து அப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆல் இண்டியா ரேடியோ தான் வந்து ஒரு ஒரிஜினல் நெட்வொர்க், ஆல் ஓவர் இந்தியா ஒரிஜினல் நெட்வொர்க்காக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு.
1: ஹாய், திஸ் இஸ் ஐஸ்வர்யா. ரேடியோ வந்து ஒன் ஆஃப் த லைக் ரொம்ப ட்ரஸ்டடான விஷயமா ரொம்ப இயரா இருக்கு. பிகாஸ் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் ஏஜ் பீப்புளுமே வந்து அது அவங்கவுங்க டே டு டே லைஃப்ல வந்து ஹியர் பண்ணிட்டே வராங்க. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதனால இருக்குது அப்படின்னா வந்து லைக் மெனி ரிமோட் பிளேசஸ், வில்லேஜஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து எல்லா சோஷியல் மீடியா ஆக்சஸுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து மற்ற இடத்துல என்ன நடக்குது, லைக் வெதராக இருக்கலாம், இல்லைனா வந்து கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம், இல்லை பாலிடிக்ஸாக இருக்கலாம், இதை பற்றி எல்லாமே வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு வந்து ரேடியோ அப்படிங்கிறது அவங்களோட லைஃப்லேயே வந்து ரொம்ப ஒரு வைட்டலான ரோலை ப்ளே பண்ணுது. அண்ட் ரேடியோவில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன, இந்த ரெயின்போ ரேடியோவில் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க லைக் வந்து சோ தட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வாட் எவர் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்குறாங்களோ எல்லாமே புரியும். டே டு டே லைஃப்ல லைக் ஒர்க் போறவங்களா இருக்கலாம், இல்லைனா வீட்டில் வந்து லெஷர் டைம்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல வந்து ரேடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் டெய்லியும் வந்து வேலைக்கு போகும்போது வந்து ரொம்ப டிராவல் பண்ணி போறவங்க அவங்க எல்லாமே கூட ரேடியோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் நியூஸ் கேட்கறதுக்கு, பாலிடிக்ஸ் கேட்கறதுக்கு, இது எல்லாத்துக்குமே. அண்ட் இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் இதெல்லாமே பத்தி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ரேடியோ வந்து எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே வந்து எதனா ஒரு வேலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷோஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ரேடியோல. லைக் வந்து மியூசிக் ஷோ இருக்கும், நியூஸ் அப்டேட் வந்து டைம் டு டைம் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ரொம்ப இன்ட்ராக்டிவான ஷோஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு அவங்களோட பத்தி இன்டர்வியூ எடுக்கும் போது நம்மளுக்கு அதுவுமே வந்து ரொம்ப கேட்கறதுக்கு வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கும்.
2: நான் கேரல். நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கும் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரேடியோ பற்றி சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. நான் ஒரு 2K kids தான். பட் என்ன தான் நான் 2K kids இருந்தாலும் எனக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட அந்த காலத்தில் வந்து டிவி ஃபோன் எதுவுமே இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம் இல்லை. அப்போ அந்த டைமில் நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இதுனா அது வந்து ரேடியோ மட்டும்தான். அது வந்து நம்ம காலையிலேருந்து நைட்டு எவ்வளோ நேரம் வரைக்கும்னாலும் நம்ம நான் ஸ்டாப்பாக வந்து ரேடியோவில் என்ன வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரேடியோ கூட இன்னும் நம்ம கனெக்டடா இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா, நம்ம வந்து கார் ஜேர்னி அப்போ இல்ல சம்டைம்ஸ் டிராவல் பண்ணும் போது அந்த பஸ்ல எல்லாம் வந்து நம்ம ரேடியோ பேசுறத வந்து நம்ம கேட்போம். சோ கார்ல போகும்போது எனக்கு வந்து ஸ்பெஷலாவே நான் வந்து ரேடியோ மூலமாவே நிறையவே வந்து ஜென்ரல் நாலேஜ் கத்துக்கிட்டேன். சோ அதுல மெயினா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து விளையாட்டு அரங்கம் ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூ, அது வந்து ஒரு 2:40 PM என் சென்னை ஸ்போர்ட்ஸ் வெனஸ்டே மட்டுமே அது வந்து நடக்கும். ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூல இருந்து வந்து நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் விஷயத்த பத்தி கத்துக்கிட்டேன். அந்த ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அது எல்லாமே வந்து ரேடியோல இருந்தான் கத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு தெரியாது, பட் நான் எல்லாமே வந்து ரேடியோ மூலமா கேட்டு நான் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். மீன்வைல் நான் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது. சோ அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே 11:00 வந்து குவிஸ் ப்ரோக்ராம் போடுவாங்க, அது வந்து எவ்ரி சாட்டர்டே போடுவாங்க. அதுல இருந்தும் நான் ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் வந்து நிறையவே கெயின் பண்ணிட்டேன். அண்ட் பிளஸ் நம்ம மோஸ்டாவே டிராவல் பண்ணும் போது விரும்பி ரேடியோல கேட்கக்கூடியதுன்னா அது வந்து சாங்ஸ் மட்டும் தான். சோ மோஸ்டாவே நான் வந்து இளையராஜ் ஒரு பர்சன் தான், அது நீங்களா இருக்கலாம் இல்ல யார வேணாலும் இருக்கலாம். சோ மோஸ்டாவே வந்து ஓல்ட் சாங்ஸ் வந்து நான் விரும்பி கேட்பேன். சோ அதனால நான் வந்து வைல் டிராவலிங் நான் ரேடியோல வந்து நிறையவே இந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ் வச்சு நான் வந்து கேட்பேன். சோ நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. வி டூ செலிப்ரேட்டட் டுகெதர். தேங்க்யூ.
3: ஹாய், திஸ் இஸ் ஹேமா. எனக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து என் பேரண்ட்ஸ்

0: வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க கேட்பானால சரி சும்மா ரேண்டமா ஒரு நாள் கூட உட்காந்து கேட்டேன். அவங்களோட பாட்காஸ்ட் அப்புறம் நியூஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது கேட்கறதுக்கு. ஸோ என்னோட டெய்லி ரொட்டீன்ல இதுவும் ஆட் ஆயிருச்சு. எப்படி சொல்றதுன்னா, நான் வந்து டெய்லியும் காலேஜ் போகும்போது டெய்லியும் நியூஸ் அப்டேட் கேட்டுட்டு போவேன். நாலேஜ் பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலி யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் டிஎஸ்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து அவங்களோட டெய்லி அப்டேட்ஸ் அவங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்து இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, இங்கே இந்த பிளாட்ஃபார்மில் எல்லா சோர்ஸஸும் இருக்குது ஃபார் சில்ட்ரன்ஸ் எல்டர்ஸ் எவ்ரிபடி ஹியர். எல்டர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்க டெய்லி நியூஸஸ் அப்புறம் வந்து எதனா ட்ராமாஸ் எஸ்பெஷலி ட்ராமாஸ் சொல்லியே தீரணும். நிறையா ட்ராமாஸ் வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒவ்வொரு ஸ்டோரிஸுமே வந்து அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குது, கேட்குறதுக்கும் லைஃப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்டரி பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ட்ராமாஸ் தான் நிறையா கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் அதை கேட்பாங்க, பட் எல்டர்ஸ் வந்து இது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து என்ன பிடிக்கும்னா ஸ்போர்ட்ஸ் அப்டேட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நியூஸோட ஃபாஸ்டா வந்து எங்களுக்கு வந்து எங்க இருந்தாலுமே வந்து அப்டேட் வந்து ரீச் ஆயிருது. முக்கியமா இதெல்லாம் அத்லீட்ஸ்க்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைக் இந்த சயின்ஸ் ஃப்ரிக்ஷன் பத்திலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட இதில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. லைக் அவங்களாம் சயின்டிஸ்ட் பற்றிலாம் பேசுவாங்க. சயின்டிஸ்டே வந்து இங்கே வந்து பேசுகிற அளவுக்கு எல்லாமே இருக்குது.
1: வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோவோட 90 ஆண்டு பயணம் பத்தி பேசுறேன். இது ஒரு ரேடியோ மட்டும் இல்ல, இது நம்ம நாட்டின் குரல். ஒலி என்பது ஒற்றுமையின் மொழி. நான் என் சைல்ட்ஹுட்ல நினைச்சா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் வரும். நான் என் பாட்டி வீட்டுலதான் வளர்ந்தேன். அங்க டிவி இல்ல, மொபைல் இல்ல, ஆனா ஒரு ரேடியோ மட்டும் இருந்துச்சு. அந்த ரேடியோ தான் எனக்கு ஃப்ரெண்ட், டீச்சர், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே. சாட்டர்டே ஆனா போதும் குவிஸ் ப்ரோக்ராம் வரும். நான் ரெகுலரா கேட்டுட்டே இருப்பேன். ஒரு க்வெஸ்சன் கேட்க உடனே நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் வரும் ரொம்ப கியூரியோசிட்டியா இருக்கும். கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தப்பா பண்ணா கூட ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா வந்துட்டு இருக்கும். கேள்வி கேட்பவனே அறிவாளி, இளைய பாரதம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சோ எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். யூத் வாய்ஸஸ், ஸ்பீச்சஸ், டேலண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டாலே நான் கூட இப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன தருணம். அறிவு தான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் தான் என்ன ஷேப் பண்ணுச்சு. என்னோட கான்பிடன்ஸ், என்னோட திங்கிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணது. இந்த 90 ஆண்டு பயணம் இன்னும் பல பேரின் லைஃபை டச் பண்ணிட்டே இருக்கு. ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் கனெக்ட் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். காற்றில் வரும் அந்த ஓசை, காதில் விழும் ஒரு மொழி, மனதில் விதைக்கும் அறிவு, அதுதான் ஆல் இண்டியா குரல். நேரத்தை கடந்தும் நிலைக்கும் நம்பிக்கை நாதம் நீ, நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கும் குரல் நீ. சோ எல்லாரும் டியூன் பண்ணுங்க, கேளுங்க, கத்துக்கோங்க, இன்ஸ்பயர் ஆகுங்க. தேங்க்யூ.
2: வணக்கம் மக்களே, நான் தான் வளர்மதி. நான் 80s பானான ஜென்ரேஷன். என் சைல்டுஹுட்ல என்டர்டைன்மெண்ட்னா டிவி கூட ரொம்ப லிமிட்டட் தான். ஆனா ரேடியோ தான் என் வீட்டோட கான்ஸ்டன்ட் கம்பெனியன். மார்னிங்ல அம்மா கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல ஒலிக்கும் ஆல் இண்டியா ரேடியோ வாய்ஸும், அப்பா நியூஸ் கேட்கிற ஹேபிட், சண்டே ப்ரோக்ராம், சாங்ஸ் இது எல்லாம் என் சைல்டுஹுட் மெமரிஸோட ஒரு பார்ட். அப்போ கேசட் பிளேயர்ஸ் இருந்தாலும் டிவி இருந்தாலும் ரேடியோவோட மேஜிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஒரு சிம்பிள் வாய்ஸ், ஆனா அது நம்ம இமேஜினேஷனை வேற டிராவல் பண்ணி வைக்கும். ஒரு ப்ரோக்ராம், ஆனா அது லேக்ஸ் ஆஃப் லிசனர்ஸ் கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருச்சு, ஆனா ரேடியோவோட சாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதுதான் ஆகாஷவாணியோட ரியல் ஸ்ட்ரென்த். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் கனெக்ஷன் சேஞ்ச் ஆகல. 80s வளர்ந்த ஒரு பொண்ணுனா இன்னும் இந்த ரேடியோ வாய்ஸ் கேட்ட உடனே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது. இன்னும் பல வருடங்கள் நம்ம எல்லோரோட வாழ்க்கையில இந்த குரல் இன்னும் ஒலிக்க வேணும்னு மனசார வாழ்த்துகிறேன்.
3: ஹாய், ஐ எம் ரூபாவத்தியர் ஃப்ரம் தரமணி. ஸோ ரேடியோ எப்படி எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா எங்கள் தாத்தாவால் தான். ஸோ ஹாலிடேஸ் அப்போது மோஸ்ட்லி எங்கள் தாத்தா வீட்டுக்கு தான் போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆனாலே தாத்தா ரேடியோவை தான் ஆன் பண்ணுவார். எஃப்எம் கோல்டில் நடக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ அது ரொம்ப மெமரிஸாகவும் இருந்துச்சு. சாட்டர்டே நடக்கிற அந்த குவிஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா என்னோட கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் ரேடியோ வந்து என் லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகவும் இருக்குது, ஒரு நல்ல நண்பராகவும் இருக்குது.

0: இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90.
2: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3

0: நடராஜன்.
1: தமிழ் திரையிசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
0: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
1: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
2: நேர்மேல்மணி 14:50, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை கேட்கலாம்.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்நினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பழங்குடியின இளைஞர்களை மேம்படுத்தவும் அவர்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கல்வி உதவித்தொகையை படிப்பதற்கான நிதி உதவியாக மட்டும் கருதாமல் இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் ஆயுதமாக தாம் கருதுவதாக குறிப்பிட்டார். புதிய வாய்ப்புகளை அடைவதற்கான கதவுகளை கல்வி உதவித்தொகை திறந்து விடுவதாகவும் அவர் கூறினார். வளமான அறிவாற்றலுடன் திகழும் பழங்குடியின இளைஞர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு இது உதவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்கால இந்தியாவை பிரகாசமாக ஒளிரச் செய்வதற்கான வலிமையை இளைய சமுதாயத்தினர் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். இளைஞர்கள், குறிப்பாக பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள், தாங்கள் பிறந்த இடத்தையும் மக்களையும் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். நேபாளத்தின் தேசிய சுதந்திர கட்சியின் தலைவர் ரபி லாமிச்சானா மற்றும் அவர் தலைமையில் புதுதில்லி வந்துள்ள தூதுக்குழுவினரை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா நேபாளம் இடையிலான ஒத்துழைப்பு, இருநாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்புகள், பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசியதாக தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டிற்கு வாய்ப்பில்லை என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்திய நேபாள எல்லைப்பகுதி குறித்து நேபாள பிரதமர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எவ்வித சர்ச்சையும் இல்லை என தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள எல்லை தொடர்பான 98% சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதாகவும், சில பிரச்சினைகளுக்கு சுமூகமாக இருதரப்பு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் ஐரோப்பிய யூனியன் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா மறுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகியவை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். புதுதில்லி வந்துள்ள ஜெர்மனி துரிங்கியா மாகாணத்தின் அமைச்சர் மேரியோ ஓகிட் இன்று அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து நவீன தகவல் தொடர்பு, போட்டோனிக்ஸ் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங், உலகின் மூன்றாவது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக தெரிவித்தார். உயிரி தொழில்நுட்பம், மருத்துவம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் சர்வதேச அளவில் கூட்டு முயற்சிகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். இந்தியாவும் ஜெர்மனியும் அறிவியல் தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகளில் நீண்டகால தொடர்பை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழிலக மேம்பாட்டில் புதிய வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். 4 பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் இன்று மும்பை சென்றுள்ளார். சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணுதேவ் வர்மா, மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் ராவல் ஆகியோர் அவரை வரவேற்றனர். மும்பையில் தொழிலதிபர்களை சந்தித்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து

0: குறித்து மியான்மர் அதிபர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மும்பை மக்கள் மாளிகையில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. இதன்படி 180 நாள் விசா அனுமதியுடன் இந்தியா வரும் வெளிநாட்டவர் கூடுதலாக தங்கியிருக்க வேண்டுமெனில் விசா காலம் முடியும் முன்னரே விண்ணப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 180 நாட்களுக்கு பின் அசாதாரண சூழ்நிலையில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஆன்லைன் மூலம் மேல்முறையீட்டு கோரிக்கையை தாக்கல் செய்யவும் புதிய விதிகளில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும், முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. எல்னினோவின் தாக்கம் உலகம் முழுவதும் இவ்வாண்டு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இம்மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரை இதன் தாக்கம் 80% இருக்கும் என்றும், நவம்பர் மாத இறுதி வரையிலும் இந்த தாக்கம் தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கிழக்கு பசிபிக் பகுதியில் வீசும் கடும் சூறாவளி காற்று காரணமாக வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பருவமழையும் பாதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பருத்தி மீதான இறக்குமதி வரிக்கு மத்திய அரசு 5 மாதம் விலக்கு அளித்திருப்பது ஜவுளித்துறைக்கு உத்வேகம் அளித்துள்ளது. கோவையில் செயல்படும் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த வரிவிலக்கு பருத்தி பருவமில்லாத காலத்தில் பஞ்சு பற்றாக்குறையையும் தரமான பஞ்சு தேவையையும் பூர்த்தி செய்யும் என தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் திரு துரை பழனிசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: 11% காட்டனுக்குண்டான இம்போர்ட் டியூட்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் ஒரு 5 மாசத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மறுபடியும் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. எஃப்டிஏ எல்லாம் சைன் ஆகி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது கிட்டத்தட்ட நம்மளோட காட்டன் கன்சப்ஷன் வந்து கண்டிப்பா 10-20 லட்சம் பேர் ஜாஸ்தி ஆகும். காட்டன் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ராடக்ட், சோ அதுல க்ரோத் வந்து ஈஸியா வந்துரும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டுலதான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு.
0: கடந்த மாதத்தில் யுபிஐ மூலம் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதி சேவைகள் துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ தொடங்கப்பட்ட 10 ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய பண பரிவர்த்தனை தளமாக இது உருவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மின்னணு பொருளாதார கட்டமைப்பின் ஆதாரமாக யுபிஐ விளங்குவதாகவும், நிகழ்நேர பண பரிவர்த்தனையை இது உறுதி செய்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அசரின் வி கியோங் தான் இணையை வென்றது. மீண்டும் தலை

தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்லினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 7:25.

0: நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல் நான் வாழ வைப்பேன் என்ற படத்திற்காக டி எம் சுந்தரராஜன் பாடியிருந்தது. கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 7:30. நேயர்கள் இனி கேட்கலாம் நம்மை சுற்றி.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள ஜெகன்மோகன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இயற்கையிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. கற்றுக்கொள்ளலாம் மனம் இருந்தால். கொரோனா காலகட்டத்தில் வண்டி வாகனம் ஓடாத நிலை, தொழிற்சாலைகள் இயங்காத நிலை, அதனால சூழல் சீர்கேடு அடையலை.
3: சுவாசிக்கும் காத்து நல்லா இருந்துச்சு, குடிக்கும் தண்ணீர் கூட நல்லா இருந்துச்சு.
2: ஏன், கங்கை நதி கூட
3: தூய்மையாக இருந்துச்சுன்னாங்க.
2: தூராதேசத்திலிருந்து இமயமலையை நல்லா
3: பார்க்க முடிஞ்சுதுன்னாங்க.
2: இவற்றையெல்லாம் மனிதன் சரி செய்ய மாட்டான். அவன் அவனுக்காக மட்டுமே வாழ்வான். மற்ற உயிரினங்களை பற்றி கவலை கிடையாது. சுயநலவாதி, சுயநலமாகவே சிந்திக்கும் மனிதனுக்கு ஒரு பாடம் புகட்டத்தான் இயற்கையும் இறைவனும்
3: நம்மளை சோதிச்சாங்க.
2: புரிஞ்சுக்கணும்
3: ஜெகன்மோகன் சார்,
2: குதிரைகள் குடிக்கும் நீர்நிலைகளில் நாமளும் நீர் அருந்தலாம். குதிரை ஒருபோதும் சுத்தமில்லாத கெட்ட நீரை குடிக்காது. பூனை தூங்கும் இடத்துல உங்க படுக்கையை போடுங்க. அமைதி இல்லாத இடத்துல பூனை உறங்காதான். புழு துளைத்த அணில் கடிச்ச கனிகளை உண்ணுங்கள். நச்சுக்கனிகளை புழு துளைக்காது. பூச்சிகள் உட்கார்ந்திருக்கும் காளானை தைரியமா உணவா எடுத்துக்கலாம். காரணம், பூச்சிகள் விஷ காளான்கள் மீது உட்காராது. முயல்கள் குழிபறிக்கும் இடத்துல மரக்கன்றுகளை நடலாம். மரம் செழிப்பாக வளரும். பாம்பு ஓய்வெடுக்கும் இடத்தில் உங்கள் வீட்டை கட்டுங்கள். பாம்புகள் குளுமையான இடங்களில் மட்டுமே ஓய்வெடுக்கும். அதே போல வெப்பத்தை தவிர்க்க பறவைகள் ஓய்வெடுக்கிற இடத்துல நீர் ஊற்று இருக்கும். தோண்டுனா தண்ணி கிடைக்கும். பறவைகள் தூங்கப் போகும் நேரத்தில் தூங்கச் சென்று அவை விழிக்கும் நேரத்தில் எழுந்திருக்கணும். இப்படி செய்தால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதாவது பின்தூங்கி முன் எழுன்னு அர்த்தம். அல்லது சீக்கிரமாக படுத்து சீக்கிரமாக எழுந்திருக்கணும். அந்த பழக்கத்தையாவது பின்பற்றினால் நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 7-8 மணி நேரம் தூங்கினா போதும். வீட்டில் இருக்கும் பெண்கள் கடைபிடிக்கும் பழக்க வழக்கம் பின்தூங்கி முன் எழுவது தான். அதிகம் இயற்கையான உணவுகளையே சாப்பிடணும். வலுவான கால்களையும் துணிச்சல் மிக்க இதயத்தையும் பெறுவீர்கள். மீன்களைப் போல அடிக்கடி தண்ணீரில் நீந்தணும். நீந்துவதற்கு இணையான ஒரு பயிற்சி மிதிவண்டி, சைக்கிள் ஓட்டுவது. உடம்பின் அத்தனை உறுப்புகளும் வேலை செய்யக்கூடிய பயிற்சி இது. நீச்சல் அடிப்பவர்கள் பூமியில் நடக்கும் போது கூட மீன்களைப் போல உணர்வார்கள்.
3: ஜெகன்மோகன் சார்,
2: உங்களுக்கு நீச்சல் தெரியும். என்னுடைய நண்பர் செல்வராஜை கேட்டேன், அவருக்கு கடப்பார நீச்சல் தான் தெரியுங்கிறார். என்ன செய்ய, அடிக்கடி வானத்தை பாருங்கள். உங்கள் எண்ணங்களில் வெளிச்சமும் தெளிவும் பிறக்கும். அமைதியா இருக்கணும். இவர் வாயை திறந்து எப்போ பேசுவார்னு எதிராளி நினைக்கும்படியா இருக்கணும். நாம் பிறர் சொல்வதை கேட்டாலே, காது கொடுத்து கேட்டாலே நம்முடைய மதிப்பு மரியாதை உயரும். நிறைய கேட்கணும், கொஞ்சமாக பேசணும், செயல் அதிகமாக இருக்கணும். இதன் மூலம் உங்கள் இதயத்தில் மௌனம் குடிகொள்ளும். ஆன்மா எப்போதும் அமைதியாக இருக்கும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்
1: தாளம் தந்த இதயங்கள் நினைவில் நிற்குமே. காற்றில் தவழ்ந்து தனிந்து நெஞ்சில் புதைந்ததே ஒரு பாடல்.
2: பாட்டும் பயணமும்
3: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து வண்ணம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் இடம்பெறக்கூடிய பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். என் விருப்பத்தில் கேட்டோம், இப்போ திரைகாணத்திலும் கேட்டோம். நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் எந்த படத்துலேருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு? ஆட்டோ ராஜா என்ற படத்துலேருந்து தான் நம்ம பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில் ஒழிக்கக்கூடிய பாடல், சங்கர் கணேஷ் இசையில் கேட்கலாம்.

விபத் பாதி தமிழ் எஃப்எம் 102.3. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இந்த ஃபேஸ்புக் பேஜில் சூளை ரீஜா மனோகர் அவங்க பதிவிட்டிருக்காங்க, வண்ணம் வண்ணம் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே, இந்த பாடல்கள்லாம் வந்து வெப்பக்காற்றிலிருந்து எங்களை காத்தது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பாடல்கள் சூப்பர், ஒழித்தது எல்லாமே சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அந்திமாலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விலக்கேற்றும் நேரம் பக்தி பாடல்கள் தந்தது, உங்களோட என் விருப்பம்னு தந்த வண்ணம் அந்த மாதிரியான தொட்ட பாடல்கள் எல்லாமே வந்து உலா வந்தது மகிழ்ச்சி நிகழ்ச்சி அருமையாக வானொலிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பொன் வண்ணமே அந்த பாடல் வந்து வாழ்க்கைக்கு உதாரண பாடல்னு சொல்லிட்டு அடையாளப்பட்ட ஆசீர்வாதி ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் சொல்லிட்டு சூளை ரீஜா மனோகர் சொல்லியிருக்காங்க. பொன் வண்ணமே பாடல் தான் இவங்களுமே வந்து வாழ்த்திருக்காங்க. நம்மை சுற்றி விழிப்புணர்வு குறித்த மடல் அந்த கேட்டோம் இல்லைங்களா, அது வந்து அந்த உரையாடல் நல்லதோர் செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூளை ரீஜா மனோகர். நேரம் 7:40 நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பாடாத தேனீக்கள் என்ற படத்திற்காக கே.ஜே. இயேசுதாஸ் பாடியிருக்கக்கூடிய பாடல். வாலி எழுதியுள்ள பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா.

பாரதி தமிழ்எஃப்எம் 102.3. இந்த ஃபேஸ்புக் பேஜில் வண்ணை சிவா அவர் சொல்லியிருக்காரு, வண்ணம் பாடல்கள் அருமை, தொகுத்து வழங்கினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கத்தில் இந்த பாட்டும் பயணமும் வண்ணம் என்ற சொல் இடம்பெற்ற பாடல்கள் அருமை, இன்றைய தங்களது நிகழ்ச்சிக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் ஒழித்த வண்ண நிலவே பாடல் அருமை சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்ணை சிவா அவரே வந்து வைகாசி மாதம் வண்ண பாடல்கள் தரும் மாலை பொழுதில் எங்கள் மனதில் வண்ண பூங்காவனமாய் மலர்ச்சி தந்தது, விவத் பாரதிக்கு மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காரு.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
3: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவேக் பாரதி தமிழ் பண்பலை 102.3. ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
4: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
3: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
4: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
3: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
5: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: இடம்பெறக்கூடிய பாடல்களும் கேட்டோம். நேரம் 7:54, 20 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்னென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நம்ம அடுத்து 7:55 என்ன கேட்க போறோம் அப்படின்னாக்க, இன்று ஒரு தகவல் தான் கேட்க போறோம். திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கினது, அதை தான் நம்ம கேட்க போறோம். 7:55 நேரம் 7:55. நேர்கள் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல்.
1: இந்த காலத்தில் எல்லாமே நாற்காலிக்கு ஆசைப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் நாற்காலிக்கு ஆசைப்படுறவங்கள நாம் பார்க்குறோம். இப்போ உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி கிடச்சிடாதா, அதோட ஒரு கால் உடஞ்சி முக்காலியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரியாக அனுசரித்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு அலையிறவங்க எத்தனை பேர். இந்த காலத்தில் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, அந்த காலத்துலேயும் இதே மாதிரி ஆசைகள் சபலங்கள் இருந்திருக்கும் போல இருக்குது. பரமசிவன் வந்து வசிஷ்டருக்கு ஒரு விசேஷமான ஆசனத்தை கொடுத்துருந்தாராம். சரி, அப்படி என்ன அதில் விசேஷம்னா, வசிஷ்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு நினச்சி புறப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு முன்னாடியே இந்த ஆசனம் புறப்பட்டுரும், போய் ஒரு வசதியான இடமா பார்த்து இருந்துக்கும். வசிஷ்டர் போவார், அங்கே போனதும் எங்கே உட்காரலாம்ங்கிற இட பிரச்சனையெல்லாம் அவருக்கு ஏற்படுறதில்லை. அதுதான் இவருடைய இருக்கை வந்து அங்கே முன்னாடியே போய் காத்துக்கிட்டு இருக்குதே, நேராக போவார், அதில் உட்காந்துக்குவார். மற்ற முனிவர்கள்லாம் இதை பார்த்தாங்க, அவங்களுக்கு பொறாமையாக இருந்து தான் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்ன இது, நாமளும் அவரை மாதிரி தானே இருக்கிறோம், இருந்தாலும் நமக்கும் அது மாதிரி ஒரு ஆசனம் கிடைக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க. சரி, நேராக பரமசிவன்கிட்டே போவோம், இதை பற்றி கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனாங்களாம். பரமசிவனை பார்த்துருக்குறாங்க, ஐயா நாங்களும் முனிவர்கள் தானே, வசிஷ்டர் பண்ணுறது மாதிரி நாங்களும் உங்களை குறித்து கடும் தவம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம், அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு மட்டும் ஏன் இந்த விசேஷ சலுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பரமசிவன் சொன்னாராம், முனிவர்களே உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னாராம், என்ன செய்யணும் சொல்லுங்கன்ட்டுருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் உங்களை விட உயர்ந்த ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை ஒரு மண்டலத்துக்குள்ளே என்கிட்ட அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னாராம். சரின்னு எல்லோரும் புறப்பட்டுருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் நந்தி தேவனை அழைச்சி வசிஷ்டரை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னாராம். அவர் வந்தார், வணங்கினார், வசிஷ்டரே இன்னையிலேருந்து ஒரு மண்டலத்துக்குள்ளே உங்களை விட தாழ்ந்தவர் ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை என்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டு வாங்கன்னு விட்டார். சரின்னு இவரும் புறப்பட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, முனிவர்கள்லாம் திரும்பி வந்தாங்க. பரமசிவன் முன்னாடி வந்து நின்னாங்க. ஐயா எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், எங்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே கிடைக்கல அப்படின்னாங்களாம். வசிஷ்டரும் வந்து சேர்ந்தார், ஐயா எவ்வளவோ தேடி பார்த்தேன், என்னை விட தாழ்ந்தவர் யாருமே கிடைக்கல அப்படின்னாராம். அவரே தொடர்ந்து சொன்னார், என்னுடைய மனைவி எனக்கு அடங்கினவ தானே, அவளுக்காவது அதிதி பூஜை பண்ணி அழைச்சிட்டு வந்துடலாமான்னு யோசிச்சு பார்த்தேன், என்னோட மனசு அதுக்கும் இடம் கொடுக்கல, ஏன்னா அவளோட பதி விரதத்துக்கு முன்னாடி நாம் எம்மாத்திரம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன், அதனால் அந்த எண்ணத்தையும் கைவிட்டுவிட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாராம். இதை கேட்ட உடனே மற்ற முனிவர்களுக்கு வெக்கமாக போச்சு. இந்த உலகத்தில் நம்மளை விட மேலானவங்க யாருமே இல்லைன்னு நாம் நினைச்சோம், வசிஷ்டரோ தன்னை விட தாழ்வானவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறார், பரமசிவன் ஏன் அந்த ஆசனத்தை அவருக்கு மட்டும் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அவங்களுக்கு கிடைச்சிட்டு தான். இந்த காலத்தில் நாம் எப்படி நினைக்கிறோம்னா, எல்லாரும் நம்மளை விட மட்டமானவங்கன்னு நினைக்கிறோம், அதனால் நாம் மட்டும் நாற்காலியில் உட்காந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏமாந்து போனவங்க சந்தர்ப்பம் பார்த்து காலை வாரி விட்டுடுறாங்க, கீழே விழுந்து காலை உடச்சிக்கிறோம், அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்களாம். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருக்காரு டாக்டர். எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி நாற்காலியில் உட்காந்து காலை உடச்சிக்கிறார் அப்படின்னாங்களாம். அப்படின்னா அந்த நாற்காலியில் தான் ஏதோ கோளாறு அப்படின்னாராம் டாக்டர். அப்படி இருக்க முடியாது டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அந்த டாக்டர். எங்கள் வீட்டில் நாற்காலியே கிடையாது டாக்டர், இவர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு உட்காடுறார், அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
0: நேயர்கள் இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். நாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில்

லக்ஷ்மி சிவா, உஷாராணி ஆறுமுகம் இவங்கெல்லாம் வந்து அந்த பாடல் அவங்களுடைய பழைய நினைவுக்கே கொண்டு சென்றது அப்படின்ற பதிவேற்றிருக்காங்க. நேரம் 7:59:20. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி அறிக்கை கேட்கலாம் நேர்களே.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதி உதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் எனப்படும் உயிர் நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும் முன்கள மருத்துவ பணியாளர்கள் மூலம் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா தெரிவித்தார். பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும், முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலி இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத்தோட்டங்களை மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் இன்று நேரில் பார்வையிட்டார். பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேரிலும், திருவையாற்றில் 295 ஹெக்டேரிலும் வாழை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில், இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 82 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் திரு ஷாஜஹான், இந்த சேதம் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார். புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான கூடங்களை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி

மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதை கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20ஆம் தேதி திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லில் இருந்து இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருவாயூர் விரைவு ரயில் வரும் 7ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை மதுரை, மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்களின் நலன் கருதி இந்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்குநர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்டியூன், வி கியாங் டான் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி 11:00 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நீ கோரினால்.
1: விவித் பாரதி தமிழ் ஃபெமினா 2.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:06 ஆயிட்டிருக்கு. நீ கோரினால் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நீ கோரினால் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நேயர்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தோழனோ இல்லை தோழியோ உங்களுக்கு கொடுத்த மறக்க முடியாத பரிசு எது அப்படின்றது தான் நேயர்கள்கிட்ட இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நேயர்கள் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தோழனோ தோழியோ கொடுத்த மறக்க முடியாத பரிசு என்ன அப்படின்றத பகிர்ந்துக்கணும்னு பிரியப்பட்டிங்கன்னா 0444-2952-0853 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 0444-2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். நான் மறுபடியும் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கற்பழியில் இருந்து சந்திரசேகர்.
1: சார் வாங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா
1: இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
2: என்னோட
1: வந்து எப்படி சார், கை கடிகாரமா சுவர் கடிகாரமா சார்?
2: அது வந்து கை கடிகாரம். பாத்தீங்கன்னா காலேஜ்ல படிக்கும் பொழுது பெருசா நானு கையில எல்லாம் அந்த கடிகாரம் கட்டிக்க மாட்டேன். சண்டைக்கு ஒரு மாதிரி சொல்லுவான், என்னடா சந்திரசேகர் கையில கையில கட்டிக்க வேண்டாமா, எல்லாரும் கட்டிட்டு இருக்காங்க, வெறும் கையோட இருக்கிறீ, இப்படி இருக்கலாமா அப்படின்னு கேட்டான். சரி அப்படின்ட்டு நான் பெருசா கண்டுக்கல விட்டுட்டேன். எனக்கு வந்து என்னுடைய பர்த்டே அன்னைக்கு அவன் எனக்காக அந்த ஒரு கிஃப்ட் பண்ணான், அந்த ஒரு கை கடிகாரம். அது இன்னைக்கு வரைக்கும் கூட நான் அப்படியே பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிட்டு இருக்கேன். அது பார்க்கும் போதுல என்னோட ஃப்ரெண்டு, அவன் பேர் வந்து சுதன், அது ஞாபகமா அவன் ஞாபகம் தான் வரும் அந்த கிஃப்ட பார்த்துட்டு.
1: சூப்பர் சார், சூப்பர் சார், நன்றி சார், நன்றி சார். ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில நம்ம நண்பர்களுக்கு பரிசு கொடுக்கறதே அதுதான், நம்மளுடைய நினைவுகள் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கணும். அந்த பரிசை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த நம்ம நினைவுகள் அவங்களை தழுவிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பரிசுகள் கொடுத்து அன்பு பகிர்ந்துக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் இணை காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில உங்கள் தோழனோ தோழியோ உங்களுக்கு கொடுத்த மறக்க முடியாத பரிசு எது? போன். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது அந்த பரிசு வந்து ஒரு அலைபேசி, அதுலதான் என் கூட

பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நன்றி மகிழ்ச்சி நீங்கள் கலந்துக்கிட்டதில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு கொடுத்த மறக்க முடியாத பரிசு எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு புரியப்பட்டீங்கன்னா 0442952083 அப்படின்ற நம்பருக்கும் 0442838971 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய அந்த சுவாரஸ்யமான மறக்க முடியாத பரிசு என்ன அப்படின்றத சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து வானமெல்ல கீழிறங்கி மண்ணில் வந்தாடுது அப்படின்ற பாடல் கேட்கலாம். இளையராஜா அவர்களுடைய இசையில கவிஞர் நாமுத்துக்குமார் அவர்கள் எழுதிய பாடல், இளையராஜா அவர்கள் மற்றும் பிலா ஷெண்டி அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேயர்கள் கிட்டே அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க நண்பர்கள் கொடுத்த மறக்க முடியாத பரிசு என்ன கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையராக வணக்கம், யாருங்கிறது பேசுகிறீங்க? வாழ்க்கையில உங்க நண்பர்கள் கொடுத்த மறக்க முடியாத பரிசு
1: என்ன?
0: சார் இப்படி ஒரு பதில நான் எதிர்பார்க்கவே இல்லையே சார். பரிசு கொடுத்தா பழசாயிடும்னு பரிசு கொடுக்கவே இல்லையா?
1: கொடுக்கல சார், உடஞ்சு போய் அர்த்தமா இருக்கும்.
0: ஓகே,
1: அதனால அன்பு மட்டும் அப்பப்போ பரிமாறிக்கிறோம் சார்.
0: சூப்பர் சார், அப்ப என்னுடைய அன்பையும் சேர்த்து வச்சுக்கோங்க சார்.
1: கண்டிப்பா
0: சார்,
1: கண்டிப்பா சார். கோயம்புத்தூர்ல
0: ஓகே,
1: போன வாரம் அவன் வந்து நீ பாத்துட்டு போனான்.
0: சூப்பர் சார், அதாவது நேர்ல வந்து சந்திச்சுட்டு போகக்கூடிய அந்த இனிமையான தருணங்கள் தான் பரிசு அப்படின்னு சொல்றீங்க.
1: 82 இருந்து 87 வரை ஒரு கடையில வேலை பார்த்தா நாங்க ஒரு 3 பேர் நண்பர்களா.
0: ஓகே,
1: அந்த பழக்கம் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். ரொம்ப
1: அந்த காலத்துலாம் நாங்க வந்து நிறைய எழுதி வைப்போம். அதாவது இந்த இலங்கை போர் நடக்கிறது எல்லாமே எழுதி வச்சுட்டு நாங்கெல்லாம் கல்யாணமே பண்ண கூடாது, இந்த போர் முடியறதுக்கு அப்படின்னு அந்த இதுல ஒரு 3 பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், இருந்தாலும் முடிவு பண்ணுவோம்.
0: ரொம்ப உண்மையிலேயே பெரிய விஷயம் சார் இதெல்லாமே கேட்கும் போது மெய்சில் இருக்குது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். ஓகே, அடுத்து யார் இணையறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் காதல் திரைப்படத்தில் இருந்து இவன் தான் என தொடங்கும் பாடல் கேட்கலாம். நா முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, ஜோஷ்வா ஸ்ரீதர் அவர்களை சேமித்த பாடல். தொடர்ந்து பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
1: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள் உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
2: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
3: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
2: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
3: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
2: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.
4: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 8:22 ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நாள் நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க நண்பர்கள் அவங்களுக்கு கொடுத்த மறக்க முடியாத பரிசு என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர நேராங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுகிறீங்க
5: சார்? வணக்கம் சார், குட் நைட் சார்.
4: வணக்கம், குட் நைட் சொல்லுங்க. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: நரேன் தானே பேசுறது.
4: நரேனா தான் பேசுறேன். நீங்க?
5: Facebook வீரராகவன் மாதவத்தில இருந்து பேசுறேன்.
4: சூப்பர் சார், நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் சார். சார் வெரி குட், ஃபைன் ஃபைன். உங்களுடைய நிகழ்ச்சி எல்லாம் சார், எனக்கு ஒரு 50 இயர்ஸ் அபோவ் ஃப்ரெண்ட் சார்.
4: ஓகே,
5: we are chatting.
4: ஓகே,
5: அந்த பார்க்கர் கொடுத்தான் சார். அப்ப 300 ml கோல்ட் சார் அது.
4: ஓ ஓகே, பார்க்கர் பென்னு, அதுல வந்து 300 ml கோல்ட்.
5: அதாவது அந்த அந்த கேப்பும் அந்த நிப்பும் சேர்ந்து 300 ml. அந்த காலத்துல
4: 300 ரூபாய், 120 ரூபாய்.
5: இன்னைக்கு அது என்னோட வேல்யூ 3000 அபவ் சார்.
4: பத்திரமா வச்சிருக்கீங்களா சார்?
5: வச்சிருக்கேன் சார், ஆனா பாட்டம் கொஞ்சம் லீக் உடஞ்சு போச்சு சார். அது அப்படியே டேப் போட்டு அது வந்து ரொம்ப ரொம்ப பார்க்கர் அந்த காலத்துல பார்க்கர் லண்டன் இங்கிலாந்து மேடு சார். அது டிப்பே அந்த காலத்துல இந்த நிப்பு தான் சார் மெயின். அது
4: கண்டிப்பா
5: கோல்டு இல்ல வரும்.
4: சூப்பர் சார், அதை கேட்கும் போது எனக்கு அப்படியே மெய்சில் இருக்குது. ஏன்னா எங்க ஜெனரேஷனுக்குமே பார்க்கறன்றது பெரிய பேனா.
5: அதெல்லாம் வந்து எக்ஸிபிஷன்ல கூட நீங்க பார்க்க முடியாது சார். அது மாதிரி
4: சென்னையில
5: பிராட்வே தியேட்டர் எதிர்க்க பார்க்கருக்குன்னே ஒரு ஷோரூம் இருந்தது.
4: சூப்பர் சார், வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: வணக்கம் சார், செங்குன்றம் அடுத்த கோணிமேட்டு குமார் பேசுறேன் சார்.
4: சார் நலமா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கும் சார். நீங்களா? நல்லா இருக்கீங்களா?
4: நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். சொல்லுங்க சார், உங்க வாழ்க்கையில உங்க நண்பருக்கு வாங்கி கொடுத்த மறக்க முடியாத பரிசு என்ன சார்?
6: மறக்க முடியாதுன்றது இல்ல சார், மறக்கவே முடியாது சார். ஆனா வந்து இப்பதான் சார் மணி ஒரு 6:30 அந்த மிதி வண்டி சார்.
4: ஓ ஓகே,
6: ஆமா 85 வாங்கி கொடுத்தோம் சார். நண்பா
4: 85 வாங்கி கொடுத்த மிதி வண்டியை இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்க.
6: நம்ம வந்து வாகனமா நம்ம எல்லாம் ஓட்ட மாட்டோம். நம்ம நண்பா வந்து வாகனம் ஓட்ட கூட நம்ம ஓட்ட மாட்டேன்.
4: ஓகே,
6: அதனால வந்து என்ன பண்ணா, சரி இந்த சைக்கிள் வாங்கிக்க அப்படின்னா ஒண்ணு இல்ல சார், 285 கொடுத்து வாங்கி கொடுத்தாரு சார்.
4: ₹285, அதாவது இப்ப இன்ன வரைக்கும் பத்திரமா வச்சிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார், நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சார்.
6: ஆமா சார், அதெல்லாம் வந்து நமக்கு வாகனமெல்லாம் ஓட தெரியாது, ஆனா மெய் வண்டி தான் சார்.
4: ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப மகிழ்ச்சி நீங்க கலந்துகிட்டதுல. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர இணையராங்க. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
7: வணக்கம் சார், எம்பி ரவிச்சந்திர, ஸ்ரீநகர் அம்பத்தூர் சார்.
4: சார் நலமா இருக்கீங்களா?
7: 5 மணி ப்ரோக்ராம் நல்லா உலக தரமா இருந்தது சார்.
4: ரொம்ப மகிழ்ச்சி.
7: இது அமெரிக்கர் ஒருத்தர் இல்ல சார், நான் ஒரு கிறிஸ்டியன் கன்வென்ஷன் போயிருந்தேன் சார்.
4: ஓகே,
7: நல்ல

0: நைஜீரியா
1: நகைச்சுவைகளை பகிர்ந்துக்கிறதுக்காகவே நம்ம கண்டிப்பா ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு இதே மாதிரி கேள்விகள் கேட்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்க கலந்துகிட்டதுல. ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. ஸோ தொடர்ச்சியாக நேயர்கள் அவங்க வாழ்க்கையில் வாங்கின மறக்க முடியாத பரிசுகள் எல்லாத்தையுமே பகிர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் தாண்டவம் திரைப்படத்திலிருந்து உயிரின் உயிரே அப்படின்ற பாட்டு கேட்டு மகிழ போகிறோம். ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களுடைய இசையில் நாமத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத சைந்தவி சத்யபிரகாஷ் மற்றும் ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் இந்த பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
1: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள் உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
3: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-6458, 044-249-648-6458.
2: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com, agncn1@gmail.com.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: விவத் பாரதி தமிழ் எஃப்எம்னா 2.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 8:34 நிமிடம் ஆகிட்டுருக்கு. நீ கோரினால் நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய தோழனோ இல்லை தோழியோ கொடுத்த மறக்க முடியாத பரிசு எது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரே நேராங்க. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
3: நான் போரூர்லேருந்து பொன்ராஜ் பேசுகிறேன்
2: சார். நலமாக இருக்கீங்களா?
3: செம்மையா இருக்க சார். நல்லா, நீங்க நலமா சார்?
2: நாங்க இங்க எல்லாருமே நலமா இருக்கோம். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில உங்க தோழனோ இல்ல தோழியோ உங்களுக்கு கொடுத்த மறக்க முடியாத பரிசு எது?
3: அதாவது பாத்தீங்கன்னா எல்லாமே வானொலி நேயர் தான் நமக்கு வந்து

0: பேசுவாங்க.
1: ஓகே.
0: ஆனா வானொலி நண்பர்லாம் தொடர்ல இல்லாம போயிட்டாங்க. ஆனா அவங்க கொடுத்த நினைவு பரிசு மட்டும் நினைவா இருக்குது.
1: ஓ ஓகே. அதாவது நண்பர்கள் இப்ப வந்து தொடர்புல இல்லைனாலுமே அவங்க கொடுத்த பரிசுகள் வந்து இன்னும் அவங்க நினைவா இருக்கு.
0: ஆமா, அது யாரு கொடுத்தா சொல்லிருந்தேன். இவர் குடமானப்பட்டு இவர் கவிக்கோளர் கிருஷ்ணமூர்த்தி வந்து அவரு சொந்தமா எழுதின கவிதை வந்து புக்கா வெளியிட்டிருந்தது ஒண்ணு கொடுத்தாரு.
1: ஓகே, ஒரு கவிதை தொகுப்பு.
0: ஆமா, அப்ப வந்து உத்திரம்பேர் மோகன் வந்து திருக்குறள் புக்கு ஒண்ணு கொடுத்தாரு.
1: சூப்பர் சார், சூப்பர் சார். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: இனிய
1: இரவு வணக்கம் சார். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மதுரையில இருந்து உங்கள் அந்த சொன்னி. எப்படி சார் இருக்கீங்க?
1: நான் ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா
1: இருக்கேன் சார். சொல்லுங்க சார், உங்க வாழ்க்கையில உங்க தோழனோ இல்ல தோழியோ கொடுத்த மறக்க முடியாத பரிசு?
2: கண்டிப்பா சார், டெஃபினட்டா சொல்றேன் சார். குரல் இருக்கு வள்ளுவனுடைய குரல், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்,
1: ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல்,
2: ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தர மாதிரி அந்த புன்கண்ணீர் கண்ணீர் மழை அழுவது அவங்களுடைய அன்பை காட்டும் போது என்னுடைய திருமண என்னோட பையன் திருமணம் போது அவ்வளவு நண்பர்களை எத்தனை 35 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த நண்பர்கள் ஃபுல்லா வந்துட்டாங்க. எனக்கு அவ்வளவு கண்ணீர் மழை அழுகு வந்துருச்சு. அந்த அன்பு தான் எனக்கு நீங்க டைட்டில் வைத்த போது அந்த நண்பர்களுடைய அன்பு இந்த தருணங்கள் வரைக்கும் ஒரு துளி துளி
1: நிரூபிச்சிடும் நண்பர்கள் நம்ம மேல வைத்திருக்கக்கூடிய பாசம் என்ன அப்படின்றத. சோ இந்த உணர்வுகளோடு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கேட்கலாம். பொல்லாதவன் திரைப்படத்தில் இருந்து மின்னல்கள் கூத்தாடும் அப்படின்ற பாடல், கார்த்திக் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள் இணைந்து பாடிய பாடல், நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் இசையமைத்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 8:45 நிமிடமாக போகுது. இன்னும் சில நொடிகளில் நீங்கள் கிட்ட நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தோழனோ இல்லை தோழியோ உங்களுக்கு கொடுத்த மறக்க முடியாத பரிசு எது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணைய காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கும். உங்கள் வாழ்க்கையில உங்கள் தோழனோ தோழியோ உங்களுக்கு கொடுத்த மறக்க முடியாத பரிசு எது?

0: எனக்கு என் ஃப்ரெண்டு கொடுத்தாரு, தோழரு கிஃப்ட் கொடுத்தாரு.
1: ஓகே, வால் கிளாக். ஓகே சார், சூப்பர் சார்.
0: சவுத்துல மாட்டுவாங்கல்ல?
1: ஆமா ஆமா ஆமா,
0: அது கொடுத்தாரு, அது மறக்கவே முடியாது.
1: ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சிறிய பரிசா இருந்தாலும் நம்ம நினைவுல அவ்வளவு ஆழமா நிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்த நேர் இணையறாங்க. வணக்கம், யார் இங்கிறது பேசுறீங்க? வணக்கம் ஐயா, யார் இங்கிறது பேசுறீங்க?
0: மாவட்ட முதலாவது மாணவர் தேர்ச்சி பெற்றீங்க. ஓகே, அப்ப என்னுடைய மாமா வந்து ஒரு மத்திய அளவிற்கு வானொலி பெட்டி வாங்கி கொடுத்தாருங்க.
1: ஓ, ஓகே ஓகே ஓகே. ஒரு வானொலி பெட்டி தான் உங்கள் வாழ்க்கையில கிடைத்த மறக்க முடியாத ஒரு பரிசு, கரெக்டா?
0: இன்னும் வச்சிருக்காரு.
1: ஐயோ, வானொலி பெட்டிகள்லாம் உண்மையிலேயே ரொம்ப பொக்கிஷமான விஷயம், பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது முதல் தடவை இந்த நேயர்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்கும்பொழுது இந்த வரிசையில முதல் தடவையா ஒருத்தர் எனக்கு ஒரு வானொலி பெட்டி பரிசா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது எவ்வளவு இரட்டிப்பு சந்தோஷம் பாத்தீங்களா? நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: மறக்க முடியாத ஒரு விஷயமா மாறி இருக்குன்னு சொன்னதுல ரொம்ப சந்தோஷம்.
1: மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஸோ தொடர்ச்சியா நேயர்கள் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து மறக்க முடியாத பரிசுகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து முன்னந்தி சாரல் நீ அப்படின்ற பாடல் கேட்டு மகிழலாம். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில நாமத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத கார்த்திக் மற்றும் மேகா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் தான் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மடங்களிலே என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நீ கூறிய நாள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நேயர்கள் கிட்ட உங்கள் தோழனோ தோழியோ உங்களுக்கு கொடுத்த மறக்க முடியாத பரிசு என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்தோம். உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரிசுகளை சொல்லும் பொழுது அவ்வளவு ஆனந்தமாக, ஒரு சிலர்லாம் சொல்லும் பொழுது சார் அந்த நிகழ்வை நினைக்கும் பொழுது எனக்கு கண்ணில் தண்ணி வருது சார் அப்படின்லாம் பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதாவது நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பரிசு அப்படின்றதுனுடைய நோக்கம் வந்து அது ரொம்ப விலை மதிப்புள்ள பரிசா இல்லை வந்து ரொம்ப விலை மலிவான பரிசா, சின்ன பரிசா, பெரிய பரிசா அப்படின்லாம் கிடையாது. அது வந்து ஒரு அன்பின் சின்னம். நம்ம எப்போல்லாம் ஒரு பேனாவை பரிசாக கொடுத்தா கூட சரி, அந்த பேனாவை நம்ம எப்போல்லாம் பார்க்குறோமோ அதை நமக்காக மெனக்கெட்டு ஒருத்தர் போய் கடையில் போய் வாங்கிட்டு நமக்கு ஏதோ ஒரு காரணத்தினால, நம்ம பிறந்த நாளாக இருக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்றவங்களாக இருக்கலாம், அதை கொண்டாடும் விதமாக கொடுத்த பரிசாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்காக மெனக்கெட்டு கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும்பொழுது காலத்துக்கும் அந்த பொருளை நம்ம பார்க்குற வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் நம்ம அடுத்த தலைமுறை கூட எப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பேனாப்பா என்னுடைய நண்பர் எனக்காக மெனக்கெட்டு வாங்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை ஒரு நம் குடும்பத்தினுடைய ஒரு பொக்கிஷமாகவே கூட மாற்றலாம். அந்த அளவுக்கு பரிசுகள் அவ்வளவு அபூர்வமானது. ஸோ நேயர்கள் அவங்களுடைய அன்பின் நினைவுகள் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாம் அவங்களுக்காக இசையை காத்துட்ருக்கு. பாபநாசம் திரைப்படத்திலிருந்து ஏ

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: தண்ணீரில் விழுந்து தன்னை மாய்த்து கொள்ள வானதி விரும்புகிறார். அப்போது தொலைவிலே ஓடத்திலே குந்தவையும் வந்தியத்தேவனும் வந்து கொண்டிருப்பதை கவனித்து, எப்படியாவது தனக்கு இவ்வளவு ஆதரவளித்த குந்தவையிடம் சொல்லிக்கொள்ளாமல் தன்னை மாய்த்துக் கொள்வது சரியாக இருக்காதே என்று நினைத்தபோது, எப்படி குந்தவை தேவி தன் உயிரை மாய்த்து கொள்ள அனுமதிப்பார் என்று எண்ணிய போது திடீரென்று வானதிக்கு மயக்கம் வருவது போல இருந்தது. வானதியின் மனோரதம் நிறைவேறியது. அவள் தண்ணீரிலேதான் மயக்கம் போட்டு விழுந்தாள். கொதித்து கொண்டிருந்த உடம்பு இனிதாக குளிர்ந்தது, இதயம் குளிர்ந்தது. கீழே கீழே கீழே போய்க் கொண்டிருந்தாள். எத்தனை தூரம், எத்தனை காலம் போனாள் என்று சொல்ல முடியாது. சில வினாடி நேரமாகவும் இருக்கலாம், நீண்ட பல யுகங்களாகவும் இருக்கலாம். ஆம், கடலின் அடியில் உள்ள அற்புத லோகத்துக்கு அவள் வந்துவிட்டாள். நாகலோகம் என்பது இதுதான் போலும். ஆஹா, எத்தனை அழகிய மாளிகைகள், எத்தனை அடுக்கு மெத்தைகள், முடிவில்லாமல் சிகரம் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் அல்லவா இந்த மாளிகைகள் உயர்ந்து விளங்குகின்றன. இங்கு உள்ள வெளிச்சம் எதனால் இவ்வளவு குளிர்ந்து மனோரம்யமாக இருக்கிறது? தண்ணீருக்குள் புகுந்து வருவதால் ஒளிக்கிரணங்களும் குளிர்ந்திருக்கின்றன போலும். ஒளி எங்கிருந்து வருகிறது? மாளிகை சுவர்களிலிருந்தே வருகிறது போலிருக்கிறது. ஆம், அதில் வியப்பில்லைதான். தங்கத்தினாலும் முத்துக்களாலும் வைர வைடூரியங்களினாலும் நாக சர்ப்பங்களின் சிரோரத்னங்களினாலுமான விசித்திர மாட மாளிகைகள் குளிர்ந்த வெளிச்சத்தை பரப்புவது இயல்புதானே. அதோ கூட்டமாக வருகிறவர்கள் யார்? அவர்களுடைய தேகங்கள் எப்படி காந்திமயமாயிருக்கின்றன! முகங்களிலேதான் என்ன தேஜஸ்! இவர்களெல்லாம் தேவலோகத்து ஸ்திரீ புருஷர்களைப் போல அல்லவா தோற்றமளிக்கிறார்கள்?
1: நாம் வந்திருப்பது ஒருவேளை நாகலோகம் இல்லையோ? தேவலோகத்துக்கு வந்துவிட்டோமோ?
0: பிறகு கனவுக்குள் ஒரு கனவைப் போல சில நிகழ்ச்சிகள் அதிவேகமாக நடந்தேறின. சிங்கார அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்த மணிமண்டபம் ஒன்றுக்கு வானதியை அவர்கள் அழைத்துச் சென்றார்கள். மண்டபத்தின் மத்தியில் பொன்னியின் செல்வர் தமது பொன்முகத்தில் புன்னகை பொலிய நின்று வானதியை வரவேற்றார். தேவதுந்துபிகள் முழங்க, மணிகளும் மலர்களும் பொழிய, மங்கள கோஷங்கள் ஒலிக்க, இளவரசரும் வானதியும் மாலை மாற்றி திருமணம் புரிந்து கொண்டார்கள். அந்த ஆனந்தத்தின் மிகுதியை தாங்க முடியாமல் வானதி மூர்ச்சியாகி விழுந்தாள். வெகுநேரம் நினைவின்றி கிடந்த பிறகு இரு கரங்கள் அவளை தூக்கி எடுத்தன. அந்த கரங்கள் பொன்னியின் செல்வருடைய திருக்கரங்கள் என்று முதலில் வானதி கருதினாள். அவர் தன்னை தூக்கி எடுத்து வாரி அணைத்து மடியில் போட்டுக்கொண்டு மூர்ச்சை தெளிவிக்கிறார் என்று எண்ணினாள். ஆனால் கைகளிலே வளையல் தட்டுப்பட்டதும் சிறிது ஐயம் உதித்தது.
1: ஏ வானதி, வானதி, இப்படி செய்து விட்டாயே
0: என்ற குரலும் பெண் குரலாக உதித்தது. மிக மிக பிரயத்தனம் செய்து வானதி சிறிதளவு கண்ணிமைகளை திறந்து பார்த்தாள். குந்தவையின் முகம் அவள் கண்ணில் பட்டது.
2: அக்கா, அக்கா, என் கல்யாணத்துக்கு நீங்கள் வந்திருந்தீர்களா? தங்களை காணவில்லையே
0: என்று வானதியின் வாய் முணுமுணுத்தது. வானதி மீண்டும் ஒருமுறை நினைவற்ற நிலையை அடைந்தாள். அவளுடைய கண்களும் மூடிக்கொண்டன. கொஞ்சம் கொஞ்சமாக சுய நினைவு வரத் தொடங்கியது. நாகலோகத்திலோ தேவலோகத்திலோ தான் இளவரசரை மணந்தது வெறும் பிரமை என்பதை உணர்ந்தாள். இளவரசரை பற்றிய துயரமான செய்தி கேட்டதையும், அதன் பேரில் தான் ஓடைக்கரையில் வந்து நின்றதையும், தலை சுற்றி நீரில் விழுந்ததையும் நினைவுபடுத்திக் கொண்டாள்.

0: இந்த நினைவுகள் அவளுக்கு எல்லையற்ற ஏமாற்றத்தை அளித்தன. நெஞ்சில் சுருக்கென்று ஈட்டி பாய்வது போன்ற வலியையும் அளித்தன. கண்களை திறக்க முயன்றாள், ஆனால் முடியவில்லை. தன்னை தண்ணீரிலிருந்து தூக்கி கரை சேர்த்தது யாராக இருக்கும்? இளைய பிராட்டியாகத்தான் இருக்க வேண்டும். சற்று தூரத்தில் படகில் வந்து கொண்டிருந்த குந்தவை தேவியாகத்தான் இருக்க வேண்டும். தன்னை எதற்காக அவர் காப்பாற்றியிருக்க வேண்டும்? ஒரேடியாக முழுகி தொலைந்து போகும்படி விட்டிருக்க கூடாதா? கண்களை திறந்து பேசுவதற்கு முடிந்தவுடனே, என்னை காப்பாற்றினீர்கள் என்று இளைய பிராட்டியுடன் சண்டை பிடிக்க வேண்டும். தம்முடைய அருமை தம்பியிடம் அவருடைய அன்பு இவ்வளவுதானா? இதோ இளைய பிராட்டி பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? யாரிடம் சொல்லுகிறார்? கேட்கலாம். மயக்கத்தில் ஏதோ பிதற்றுகிறாள். இந்த மட்டும் உயிர் பிழைத்ததே பெரிய காரியம். நம்முடைய படகு மட்டும் இன்னும் சற்று தூரத்தில் இருந்திருந்தால், இவள் ஓடையில் விழுந்தது நம் கண்ணில் படாமல் போயிருந்தால், அதை நினைத்தாலே எனக்கு கதி கலங்குகிறது.
1: நாம் பாராமல் விட்டிருந்தால் ஒரு விதத்தில் நல்லதாய்ப் போயிருக்கும். இந்த பெண்ணின் வாழ்க்கை இனிதாக முடிந்திருக்கும். தங்களால் உயிர் பிழைத்த கொடும்பாளூர் இளவரசி வாழ்க்கையில் எவ்வளவோ மனவேதனைப்பட வேண்டியிருந்திருக்கும். ஆஹா,
0: இது யார் நம்மிடம் இவ்வளவு அனுதாபத்துடன் பேசுகிறது? ஆம், அந்த வாலிபர்தான்.
1: குடந்தை ஜோதிடர் வீட்டிலும் அரசலாற்றங்கரையிலும் பார்த்த அந்த வீர வாலிபர்தான். இளவரசர் கடலில் மூழ்கிய செய்தியையும் அவரே கொண்டு வந்திருக்க வேண்டும்.
0: இன்னும் இவர்கள் என்ன பேசிக் கொள்ளப் போகிறார்கள்? கேட்கலாம்.
1: கண்ணை திறக்க முடியாவிட்டாலும் காது நன்றாய் கேட்கிறதல்லவா?
0: இது என்ன, இவ்வளவு நெஞ்சிறக்கம் இல்லாமல் பேசுகிறீர்? ஆண் பிள்ளைகளின் மனதே கல்மனதாகத்தான் இருக்குமோ என்றது இளைய பிராட்டியின் குரல்.
1: அப்படி கல் நெஞ்சன் என்று தீர்ப்பு கூறும்படியாக இப்போது நான் என்ன சொல்லிவிட்டேன்?
0: இந்த பெண் இறந்திருந்தால் நல்லது என்று சொன்னீரே, அது போதாதா?
1: எவ்வளவு சிரமம் எடுத்து இவளை நான் வளர்த்து வருகிறேன் தெரியுமா? இவள் பிதற்றிய வார்த்தைகளை தாங்கள் கேட்டீர்களா?
0: உம்முடைய செவிகளில் என்ன விழுந்தது?
1: இளவரசரை மணந்து கொள்வது பற்றி ஏதேதோ சொன்னதாக காதில் விழுந்தது.
0: ஆம், நினைவு தெரியாத மயக்கத்திலே கூட அவளுடைய வாய் அப்படி முணுமுணுத்தது.
1: இளவரசர் மீது ஆசை அவள் உள்ளத்தில் அப்படி வேரூன்றி இருக்கிறது. அந்த ஆசை இந்த பெண்ணுக்கு நல்லதல்ல. அதனால் துன்பமும் ஏமாற்றமும் தான் ஏற்படும்.
0: ஏன் அவ்வாறு சொல்கிறீர்? இவளை காட்டிலும் இளவரசருக்கு ஏற்ற உயர்குலப் பெண் வேறு யார்? புராதனமான கொடும்பாளூர் வீரவம்சத்தை பற்றி உமக்கு தெரியாதா?
1: நன்றாய் தெரியும். நான் நினைப்பது ஒன்று, தாங்கள் சொல்வது இன்னொன்று. இந்த பெண் எவ்வளவு உயர்குலமாயிருந்தால் என்ன, இவள் மனத்தில் உள்ள சபலம் நிறைவேறப் போவதில்லை.
0: கட்டாயம் நிறைவேறியே தீரும். இது இவள் மனத்தில் உள்ள சபலம் அன்று, என்னுடைய மனோரதம், நான் செய்திருக்கும் தீர்மானம்.
1: தங்கள் தீர்மானமாயினும் இந்த விஷயத்தில் நிறைவேறாது.
0: ஏன் மீண்டும் அவ்விதம் சொல்லுகிறீர்? இளவரசர் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் பத்திரமாய் இருக்கிறார் என்று சற்று முன் நீர் கூறியது உண்மைதானே?
1: ஆஹா, இது என்ன இன்பமான செய்தி!
0: இளவரசர் பத்திரமாயிருக்கிறாரா?
1: நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கிறாரா?
0: இந்த செய்தியை கேட்க இந்த செவிகள் கொடுத்து வைத்திருக்கின்றனவே. ஓடை நீரில் மூழ்கிச் சாகாமல் நான் உயிர் பிழைத்தது எவ்வளவு நல்லதாய் போயிற்று. இளைய பிராட்டிக்கு எத்தனையோ விதத்தில் நான் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன். இதுவும் ஒன்று இப்போது சேர்ந்தது.
2: ஆனால் ஐயோ, இது என்ன மேலே இவர் சொல்லும் செய்தி? செவியில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருக்கிறதே.
1: அம்மனே, இளவரசர் பத்திரமாயிருக்கிறார் என்பது உண்மைதான். அதனால் இவளுடைய ஆசை நிறைவேறும் என்பது என்ன நிச்சயம்? இளவரசர் இந்த பெண்ணை மணந்து கொள்ள மாட்டார் என்று நான் நினைக்கிறேன்.
0: நீர் எதை வேண்டுமானாலும் நினைக்கலாம். இந்த உலகில் நான் இட்ட கோட்டை தாண்டாமல், என் பேச்சை தட்டாமல் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்மகன் இருக்கிறான். அவன்தான் என் தம்பி அருள்மொழிவர்மன்.
1: இளவரசி, அத்தகையவன் நானும் ஒருவன் இருக்கிறேன்.
0: பின்னர் எனக்கு என்ன குறைவு? என்னுடைய எண்ணம் நிறைவேறுவதற்கு என்ன தடை? பழுவேட்டரையர்கள் இதற்கு கூட குறுக்கே வருவார்களா என்ன?
1: அது எனக்கு தெரியாது. தங்களிடம் இளவரசருக்கு எல்லையற்ற அன்பு உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். வேறு எந்த காரியத்திலும் தங்கள் வார்த்தையை கேட்பார். அவருக்கு ராஜ்யம் ஆளுவதில் சிறிதும் இஷ்டமில்லை. என் கண் முன்னால் இலங்கை மணிமகுடத்தை வேண்டாம் என்று மறுத்தார். ஆயினும் தங்கள் வற்புறுத்தலினால் ராஜ்யம் ஆளுவதற்கு கூட சம்மதிப்பார்.
0: ஆனால் இந்த பெண்ணை மணப்பதற்கு சம்மதிக்க மாட்டான் என்றா சொல்லுகிறீர்? அவ்விதம் என் அருமை தோழியை நிராகரிப்பதற்கு அவன் இவளிடம் என்ன குறையை கண்டான்? நீர்தான் என்ன கண்டீர்?
1: அமணி, நான் இந்த பெண்ணிடம் ஒரு குறையும் காணவில்லை. கண்டாலும் நம்ப மாட்டேன். இளைய பிராட்டி அரண்மனையில் பணி செய்யும் எல்லோரிலும் கீழான செடி பெண்ணும் எனக்கு தேவகன்னிகைதான். இளைய பிராட்டியின் தோட்டத்தில் வாழும் முயற்குட்டி என் கண்களுக்கு தேவேந்திரனுடைய ஐராவதத்துக்கும் மேலானதாக தோன்றும்.

0: பழுவரசரும் இந்த பெண்ணிடம் குறை ஒன்றையும் காணவில்லை. ஆனால் அவருடைய மனது வேறொரு பெண்ணிடம் சென்றிருக்கலாம் அல்லவா? ஐயோ, எவ்வளவு கொடுமையான வார்த்தைகள்! இந்த வாலிபர் எதற்காக இவ்விதம் நம்முடைய புண்பட்ட உள்ளத்தில் வேலை எடுத்து குத்துகிறார்?
1: வானர்குலத்து வீரரே, தாங்கள் கூறுவது எனக்கு விளங்கவில்லை. என் தம்பியை பற்றி ஏன் இப்பேற்பட்ட அவதூறு கூறுகிறேன்?
2: அவதூறு ஒன்றுமில்லை அமணி, உண்மையைத்தான் கூறுகிறேன். கண்ணால் கண்டு காதினால் கேட்டதை சொல்லுகிறேன்.
1: மேலே சொல்லுங்கள். எவ்வளவு கஷ்டமான விஷயத்தை கேட்கவும் இப்பொழுது நான் சித்தமாயிருக்கிறேன்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: சுழற்காற்று அடிச்ச சமயம் அருள்மொழிவர்மர் கடல்ல குதிச்சிட்டாருன்னு பார்த்திபேந்திரன் சொன்னதுமே வீராதி வீரரான பெரிய பழுவேட்டரையர் சுழற்காற்றினால வேரோட பறிக்கப்பட்ட நெடுமரத்தை போல தரையில விழுந்து நினைவிழுந்ததை பார்த்தோம். இப்படி இருக்க வானதிக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியின் தாக்கம் நல்லாவே புரியுது. செய்தியின் முற்பகுதியை கேட்டதுமே பெரியவர் அவசரப்பட்டுட்டார். பிற்பகுதியை கேட்டப்புறம் கொஞ்சம் தெரிவு பிறந்துட்டது. பாவம் வானதி, இந்த செய்தியின் முற்பகுதி முடிவை தேடிக்க தூண்டிடுச்சு. இந்த முடிவுக்கான விளக்கம், தான் விழற ஓடை தன்னை அரிசிலாற்றிலே சேர்க்கும், அரிசிலாறு கடலில சங்கமமாகும், அந்த கடல்ல தான் பொன்னியின் செல்வர் தனக்காக காத்துக்கிட்டு இருக்கார். நேர்களே, நாவல் ஆசிரியர் கல்கியின் இளமை காலத்தில் நேர்ந்த ஜலகண்டம் அவர் மனத்தில் ஏற்படுத்தியிருந்த தாக்கம் பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதையொட்டின வர்ணனைகள் நம்ம இதுவரை கண்டிராத ஆழத்திற்கு இழுத்து விடுகின்றன. சிறு வயதினருக்கான விளையாட்டுகள்ல ஒண்ணு, தூங்குறானா தூங்குறது போல பாசாங்கு பண்றானான்னு கண்டுபிடிப்பது. அசந்து தூங்கினா இடது கால் மட்டும் லேசா அசையும்னு சொல்லுவாங்க. விவகாரமான பையன் மாட்டிக்க மாட்டான். இங்க அதே உத்தி. நான் பாராமல் விட்டிருந்தால் ஒரு விதத்துல நல்லதாய் போயிருக்கும் என்கிறான் வந்தியத்தேவன். கொஞ்சம் கொஞ்சமா சுய நினைவு திரும்பிக்கிட்டு இருக்கு வானதிக்கு. இன்னும் இவர்கள் என்ன பேசிக்கொள்ள போகிறார்கள் கேட்கலாம். கண்ணத்தான் திறக்க முடியல, காது நல்லா கேக்குது. நல்லது. சூரிய நாராயண பந்தனம் என்ற பகுதியில விண்ணிலிருந்து விழுந்த நீர் எவ்விதம் கடைசியா கடலை சென்று அடையுமோ, அவ்விதம் எந்தெந்த தேவர்களை குறித்து வணங்கினாலும் அது இறுதியில கேசவன் என்னும் ஸ்ரீமன் நாராயணனையே சென்று அடையுது என்ற கருத்தை இந்த பகுதியில் அமைச்சிருக்கார் ஆசிரியர். சர்ப்பம் என்கிற சொல்லுக்கு பொருள் வளைஞ்சு வளைஞ்சு ஊறுவது, பாம்புகளை குறிக்கிற சொல். இவற்றிலே நாகங்கள், அவை வைத்திருக்கும் மணிகள், அவற்றின் ஒளி, இப்படி பல தொன்ம கருத்துகள் புராணங்கள்ல பார்க்கலாம். எல்லா நாகங்களும் சர்ப்பங்கள், ஆனா எல்லா சர்ப்பங்களையும் நாகங்கள்னு கொள்ள முடியாது. சிரோ ரத்னங்கள், பாம்பு தலைமணிகள் கற்பனைதான், பிரயத்தனம், பெருமுயற்சி. மயக்கத்துல இருந்து விடுபட்டு கண்ணிமைகளை திறக்கவே பெருமுயற்சி தேவைப்படுது வானதிக்கு. சொல்ல வேண்டிய விஷயங்களை சரம்சரமா தொடுத்து அதே சமயம் குந்தவைக்கும் உபகை தந்து பேச வந்தியத்தேவனுக்கு சொல்லித்தரணுமா என்ன? பாருங்களேன், இளைய பிராட்டியின் தோட்டத்து முயல் குட்டி தேவலோகத்து யானையை விட சிறப்பானதான்.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
5: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்கள் ஆவலோடு இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 102.3 விவிதப் பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கேற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி

0: நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன கொண்டாட்டம் தானே?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன் நிலாவே.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 9:16 ஆயிட்டிருக்கு. என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன் குமார். என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக நண்பேண்டா திரைப்படத்திலிருந்து என்னை மறுபடி சாய்த்தால் அப்படின்ற பாடல் கேட்க போகிறோம். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் கார்கி அவர்கள் வரிகள் எழுத விஜய் பிரகாஷ் மற்றும் மேகா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 9:28 ஆகிட்டுருக்கு. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக சிந்திட்டுருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக நான் மகாநல்ல திரைப்படத்திலிருந்து வா வா நிலவு பிடிச்சு தரவா அப்படின்ற பாடல் யுவன் சங்கர் ராஜா அவருடைய இசையில் நான் முத்துக்குமார் அவருடைய வரிகளில் ஹரிச்சரன் பாடிய பாடல் கேட்டு மகிழப்போறோம். அந்த பாடலை தொடர்ந்து ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் இசையமைத்து நா முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் யாமினி அவர்கள் இணைந்து பாடிய பாடல் அநீதி திரைப்படத்திலிருந்து திகட்ட திகட்ட காதலிப்போம் அப்படின்ற பாடல். ஸோ இந்த இரண்டு பாடலும் ஒன்றன் பின் ஒன்றாவுக்காக இசையை காத்துட்ருக்கு. இந்த பாடல்களை கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. agncn1@gmail.com.

என் இனிய பொன்னிலாவிய நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3ல் நேரம் சரி 9:39 ஆகிட்டுருக்கு. ஸோ நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஜூலி கணபதி திரைப்படத்திலிருந்து எனக்கு பிடித்த பாடல், அது உனக்கும் பிடிக்குமே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் கேட்டு மகிழலாம். ஸ்ரேயா கோஷல் அவர்களுடைய குரலில் நான் முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, இளையராஜா அவர்கள் இசையமைத்த பாடல். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இந்த பாடலை தொடர்ந்து என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன் அப்படின்ற பாடல், நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்கள் இசையமைத்த பாடல், நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் கார்த்திக் அவர்கள் பாடிய பாடல். இந்த இரண்டு பாடல்களையும் ஒன்றும் பெண் ஒன்றாக கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: என்ன வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மத்த காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லி போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
0: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. என்னென்ன பொன்னிலாவே நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. விடுதலை பாகம் 2 திரைப்படத்திலிருந்து தினம் தினமும் ஊ நினப்பு அப்படின்ற பாடல், இளையராஜா அவர்களுடைய சேல, இளையராஜா அவர்களே பாடிய பாடல், கூடவே அனன்யா பட் அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்களால்

அறிவிப்பாளர் நரேன்குமார். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நீங்கள் விரும்பக்கூடிய பாடல் கேட்டு மகிழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் ஃபோன் எடுங்க, வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை டைப் பண்ணி நீங்கள் கேட்க விரும்பும் பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பெயரை டைப் பண்ணி 9444001023. நான் திரும்ப சொல்கிறேன், 9444001023, 944000123 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய அந்த குறுஞ்செய்தியை அனுப்புனீங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடல்கள் உங்களுக்கு இசைக்க காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் மோகனரங்கன் பத்மாவதி மடிப்பாக்கம் பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. பாலக்காட்டு பொண்ணு பம்பரம் போல கண்ணு அப்படின்ற பாடல் மலபார் போலீஸ்லேருந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் சித்ரா மற்றும் சத்யராஜ் அவர்களின் இந்த பாடிய பாடல், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் கலைக்குமார் அவர்கள் வரிகள் எழுதிய பாடல். அந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:07 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து சம்பாநாத்து அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழப் போகிறோம். ஸ்வர்ணலதா மற்றும் குழுவினர் பாடிய பாடல். ஸோ இந்த பாடலை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்லிருந்து கந்தசாமி அவர்கள் விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458 044-249-8-6458
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:13 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பொன்னேரியிலிருந்து கலீல் அகமது அவர்கள் கேட்டிருக்காங்க. முதல்வன் திரைப்படத்திலிருந்து குறுக்கு சிறுத்தவளி அப்படின்ற பாடல், அந்த பாடலை கேட்கலாம். வைரமுத்து அவர்கள் வரிகள் எழுத, ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து நேர்களை விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 10:21 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலுக்குள்ளக்காக விடுதலை திரைப்படத்திலிருந்து உன்னோட நடந்தா அப்படின்ற பாடல் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. பூஜா அவர்கள் பெங்களூர் பகுதியிலிருந்து, சைலேராஜா அவர்கள் இசையமைத்த பாடல், தனுஷ் மற்றும் அனன்யா பட் அவர்கள் சேர்ந்து பாடிய பாடல், சுகா அவர்களுடைய வரிகளில் இந்த பாடலை கேட்கலாம், கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:27 நிமிடம் ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் சுஜாதா திரைப்படத்திலிருந்து நீ வருவாய் என்ன அப்படின்ற பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவர்கள் முகப்பெயர்லேருந்து இந்த பாடலை கேட்டிருக்காங்க. அந்த பாடலை கேட்கலாம். MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்து கல்யாணி மேனன் அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி உங்களுக்காக அழகழகான இன்னிசை பாடல்களை கொண்டு வந்துட்ருக்கு. நேரம் சரியாக 10:32 ஆக போகுது. இன்னும் சில நொடிகளில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து பூ பூக்கும் மாதம் அப்படின்ற பாடல், பி சுஷிலா மற்றும் குழுவினர் பாடிய பாடல், இளையராஜா அவர்களுடைய சில வாலி அவர்கள் வரிகள் எழுதிய பாடல். இந்த பாடலில் விருப்ப பாடலாக கேட்டிருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்சி நகர்லேருந்து சங்கர பாண்டியன் அவர்கள் இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்கார். ஸோ இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் நின்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக செய்ய காத்துட்ருக்கு. ஆசை திரைப்படத்திலிருந்து கொஞ்ச நாள் பொறுத்தலைவா அப்படின்ற பாட்டை தான் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக கேட்டிருக்காங்க. வில்லிவாக்கம் பகுதியிலிருந்து வெரோனிகா அவர்கள், ஸோ தேவா அவர்களுடைய சேலவாளி அவர்களுடைய வரிகளில் இந்த பாடல் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்துக்கு கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:46 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் காஞ்சிபுரம் பகுதியிலிருந்து காயத்ரி அவர்கள் கேட்டிருக்காங்க, எல்லாமே என்ற ஆசாதான் திரைப்படத்திலிருந்து ஒரு சந்தன காட்டுக்குள்ளே அப்படின்ற பாடல் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இளையராஜா அவர்களுடைய சேலை இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் இணைந்து பாடிய பாடல், அந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் நின்றென்றும் முழுமையான

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக தங்கமே தமிழுக்கிள்ளை தட்டுப்பாடு டூயட் திரைப்படத்திலிருந்து வேணும்னு கேட்டிருக்காரு சங்கர் அவர்கள். பூந்தமொழியிலிருந்து இந்த பாடலை கேட்கலாம். இந்த பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாரதி தமிழ் 102.3 மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 11:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசியெழில்மணி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் வாலி ஏற்றி உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடியது. பார்வைகள் மோதலால் பாவையின் வசம் போனது இதயம், நெஞ்சுக்குள் எப்போதும் நினைவலைகளால்

தொடரும் பாடல் பாம்பே திரைப்படத்திலிருந்து. ஹரிஹரன், சொர்ணலதா, ஜிவி பிரகாஷ், பாம்பே சாரதா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். விடியல் பிறந்தும் ஏன் இந்த மயக்கம்? ஏதோ காரணம் உள்ளுக்குள்ளே.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.

0: அடுத்து ஒலிக்க வரும் பாடல் முத்து திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் தேனி குஞ்சரம்மா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான்.
1: கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு

0: தொடரும் பாடல் தேவா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் விஜய் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை தேவா. எண்ணத்தை எழுத்தாக்கி உன்னிடம் கொடுத்தேன், அதில் என்னையே கொடுத்தேன்.
1: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்

0: please love me, my love.
1: அடுத்து பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து சுனந்தா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. மழலையால் மயங்கியது மனம்,

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை சிவா சி. இதயத்தில் நுழைந்தாய், விழுந்தது நான்.

அடுத்து ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அனுராதா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை, உன் அழகிற்கு ஏது இல்லை.

0: தொடர்வது காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து தேவா இசையமைத்து பாடியது. பாடலை இயற்றியவர் வாலி.
1: கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா.

அடுத்து தொடரும் பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஏ ரகுமான் இசையில் வைரமுத்து ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. மழலையாய் ஆனது மனம் நீ அன்னை போல் திரிந்ததால்.

நேர்லேயே நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கான போஸ்டர் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம்,

அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், முரளிதரன் விழுப்புரம், சாந்தி ரமேஷ், எஃப்எம்பி மணிமாறன் மணலி மாறன், எம் முனிராஜ் முனிராஜ் எம், ஸ்ரீதேவி முனிராஜ் தருமபுரி, பழனி பாரதி ஐயப்பந்தாங்கல், ஹேமலதா, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், தியாகராய நகர் ரங்கராஜன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், பொன்னேரி கலில் அகமது, நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து, வாலி ஏற்றி ஏ ஆர் ரமான் இசையமைத்து பாடியது.

0: நேர்லே நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்.

0: வணக்கம் நேர்களே, நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: காற்றின் மொழி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

Let's go out, man. Yo, please.

நேர்லை நிலையத்தில் நேரம் 4:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்லை நாம் இப்போது கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது மீரா திரைப்படத்திலிருந்து எம சுப்புலட்சுமி குழுவினர் பாடியது. இசை எஸ் வி வெங்கட்ராமன்.

அடுத்து சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா பாடியது. பாடலை ஏற்றியவர் கண்ணதாசன், இசை ஜி தேவராஜன்.

அடுத்து சிவகவி திரைப்படத்திலிருந்து எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியது. பாடலை இயற்றியவர் பாபநாசம் சிவன், இசை ஜி ராமநாதன்.

0: இதுவரை திரை இசையில் பக்தி பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருப்பாம்பரம் TKS சுவாமிநாதன், TKS மீனாட்சி சுந்தரம் ஆகியோரின்

0: நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: திருநாகேஸ்வரம் டி ஆர் சுப்பிரமணியம், திருக்கருகாவூர் டி டி சிவகுருநாதன் ஆகியோர் தவில்.
0: ஸ்ரீ கணபதி நீ சேவிம்பராரே, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருப்பாம்பரம் டி கே எஸ் சுவாமிநாதன், டி கே எஸ் மீனாட்சி சுந்தரம் ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஹரிகாம்போதி ராகத்தில் அமைந்த ராமநன்னு புரோவரா தியாகராஜர் கீர்த்தனை. ஆதிதாளம்

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருப்பாம்பரம் டி கே எஸ் சுவாமிநாதன், டி கே எஸ் மீனாட்சி சுந்தரம் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். திருநாகேஸ்வரம் டி ஆர் சுப்பிரமணியம், திருக்கருகாவூர் டி டி சிவகுருநாதன் ஆகியோர் தவில்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.